0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: போது உள்ளங்கை மட்டுமல்ல உள்ளமும் மென்மையானதா என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. அவங்க கிட்ட கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்ல, குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம அடிக்கடி பயன்படுத்தி இருப்போம், இல்ல யாராவது சொல்ல கேட்டிருப்போம். சின்ன குழந்தைங்க வானத்துல இருக்கக்கூடிய நிலாவை காமிச்சு எனக்கு அது வேணும், உடனே அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றது போல செய்ய முடியாத விஷயங்களை செய்ய சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஒரு 7 வீட்டுல பிறந்த குழந்தை விலையுயர்ந்த ஒரு பொம்மையை காட்டி உடனே வாங்கித்தாங்க அப்படின்னு தரையில போறண்டு அடம் பிடிக்குது. அலுவலக வேலை விஷயமா ஒரு தந்தை வெளியூருக்கு புறப்படும் போது என்னையும் கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு கால்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை அழுகுது. தான் பார்க்கக்கூடிய அனைத்தையும் வாங்கி கொடுக்கணும், தான் நினைக்கிறது எல்லாத்தையும் செய்யணும். இந்த மாதிரி குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கிறத இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா கடவுள் உருவாக்கி வச்சிருக்காரு. குழந்தைகள் கிட்ட மன முதிர்ச்சி இல்லாத காரணத்தால குழந்தைகள் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய சொல்லி அடம் பிடிக்கும் போது பெற்றோர்கள் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா வயதான ஒருத்தர் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமா நடந்து வந்தா உலகமே அவரை மனநலம் குன்றியவர் அப்படின்னு முத்திரையிட்டு ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிடும். நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய வயதானவர்களை மன முதிர்ச்சி இல்லாத நபர்கள் சொல்லுவாங்க. மன முதிர்ச்சி அப்படின்னா என்ன? யாருக்கும் கொஞ்சம் கூட மன கஷ்டத்தை கொடுக்காம நடந்துக்க கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் மன முதிர்ச்சி. மன முதிர்ச்சி வளர்த்துக்காத எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு எல்லா வேலையுமே தெரியும், யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஆணவத்தோடு நடந்துக்குவாரு. மன முதிர்ச்சி பெற்ற உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, யாருடைய மனசும் புண்படாதபடி நடந்துக்குவாங்க. ஒருத்தருடைய மன அமைதி குலைக்காதபடி அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி வேலைய சரி பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் கூட மன கஷ்டம் கொடுக்காம நடந்துக்கிறதா மன முதிர்ச்சின்னு சொல்றோம். ஒருத்தர் தவறான காரியம் செய்யறாரு, மன கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தவறான செயல்களை புகழ்ந்து சொல்லணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். மத்தவங்களுடைய மனசு புண்படாம நடந்துக்கிறது ரொம்பவே அவசியம்தான். ஆனா நல்லதை நிலைநாட்ட, மத்தவங்க செய்யக்கூடிய தவறான செயல்களை தடுத்து நிறுத்த, நாம தவறு செய்யறவங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்க தயங்கிடவே கூடாது. நம்மளுடைய நோக்கம் சுய விளம்பரம் தேடிக்கிறதும் நியாயத்தை கடைபிடிக்கிறவன் அப்படின்ற பெருமையை தேடிக்கிறதும் இல்ல. நம்மளுடைய நோக்கம் என்ன? கெடுதலை தடுத்து நிறுத்துறது. தப்பு செஞ்சவங்க மாட்டிக்கிட்டு எல்லாருடைய எதிரிலையும் வசைபாடி அவர் தன்னுடைய தன்மானத்தை இழக்கும்படி செஞ்சிடக் கூடாது. அவரை நல்லவரா மாத்தணும் அப்படின்னா போதுமான அளவு மன கஷ்டத்தை கொடுக்கலாம். என்ன மாதிரி எடுத்து சொல்லணுமோ இடம், பொருள், சூழல் இதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்து சொல்லலாம். நாம சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் கொஞ்சம் கூட துன்பத்தை தராமல் இன்பம் கிடைக்கும்படி பேசுவதையும் செயல்கள் செய்வதையும் மன முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். வயது அதிகரிக்க அதிகரிக்க மன முதிர்ச்சி தானாவே வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு தவறான கருத்து. மன முதிர்ச்சிக்கும் வயதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. பயனுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மன முதிர்ச்சி ரொம்பவே அவசியம் அப்படின்றத உணராமலே பலர் வேதனை நிறைந்த வாழ்க்கைய வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிருக்காங்க. எந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையும் யாரும் இலவசமா அடைய முடியாது. ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு விலையை கொடுக்கணும். மனச கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, நல்ல நூல்களை தொடர்ந்து படிக்கிறது, நல்ல எண்ணங்களை மட்டுமே மனசுக்குள்ள விதைக்கிறது, நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சத்தியத்தை பின்பற்றி வாழ்வது, மனித இனத்தை விரும்பி அன்பு செய்வது, சுய லாபம் தரக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடாமல் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறவர் தான் மன முதிர்ச்சி பெற்ற நபரா உருவெடுக்க முடியும். மன முதிர்ச்சி பெற்ற நபர் அனைத்து சூழ்நிலைகளையும் அமைதியா தன்னுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பாரு. மன முதிர்ச்சி இல்லாத நபர் தன்னுடைய முயற்சிகள் எதிர்பாராத விதமா தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தன்னுடைய தலைமையில கை வச்சு உட்கார்ந்துடுவாங்க. ஆனா மன முதிர்ச்சி உள்ளவர் இந்த உலகத்துல பெரிய சாதனைகளை படைக்கணும், சரித்திர கதாநாயகர்களா மாறணும் அப்படின்னா முதல் முயற்சியில வெற்றி பெறது கொஞ்சம் கடினம் தான். பெரிய பெரிய அறிஞர்களே நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. முதல் முயற்சியில வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட முடியாது. இந்த தோல்வி நிரந்தரமானது கிடையாது. இந்த முறை வேணா தோல்வியை நான் தழுவி இருக்கலாம், ஆனா அடுத்த முறை இதே தோல்விய வெற்றியா மாத்திட பாடுபட்டு உழைக்க போறேன் அப்படின்ற எண்ணம் கொண்ட நபரா இருப்பாங்க. மன முதிர்ச்சி பெற்ற நபர்கள், இந்த உலகத்துல நிறைய மலர்கள் பூத்து குலுங்குது. ரோஜாவோட அழகு நம்மளை பிரமிக்க வைக்குது, மல்லிகையோட மனம் நம்மள பரவசப்படுத்துது. விதவிதமான மலர்களை ஆரமா கட்டி தெய்வத்திற்கே போட்டு மகிழ்றோம். நான் தான் சிறந்த மலர் அப்படின்னு எந்த ஒரு மலர்களும் சண்டை போட்டு தங்களை அழிச்சுக்கிறது இல்ல. உப்பு, காரம், இனிப்பு அப்படின்னு பல ருசிகளை கொண்ட உணவு வகைகளை சாப்பிடுறோம். வெறும் பாயசத்தை மட்டுமே சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா தகட்டிடும் இல்லையா. இந்த மொழிகள், மதங்கள், அரசியல் சித்தாந்தங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு விதமான மலர்கள். இது வாழ்க்கையுடைய சுவையை கூட்டுது. அப்படின்றது போல பல பிரிவுகளை சேர்ந்த எல்லாருமே ஒவ்வொருத்தர்கிட்டயும் அன்பு செலுத்தணும். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைய பயனுள்ளதாவும் சந்தோஷம் நிறைந்ததாவும் மாத்திக்கணும் அப்படின்னா இந்த மன முதிர்ச்சி அப்படின்ற ஒரு குணத்தை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். இயந்திரமா ஆக ஆக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனிதத்தன்மை குறைஞ்சு போயிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, BE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
4: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
3: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சொல்வன்மை, அதிகாரம் 65, குறள் எண் 641. நான் நலம் என்னும் நலனுடைமை தன்னலம் யான் நலத்து உள்ளதும் அன்று. நாவன்மையாகிய நலம் ஒரு வகையான செல்வமாகும். அந்த நாநலம் தனிச்சிறப்புடையது. ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அது அல்ல. நாவினால் பேசி காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்த சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான பழமையான நிகழ்வு ஒன்ன தெரிஞ்சுக்கலாமா? காலமேக புலவர் ஒரு நாள் பெரிய பயணம் ஒண்ணு முடிச்சுட்டு நள்ளிரவு நேரத்துல நாகப்பட்டினம் வர்றாரு. அப்போ அவருக்கு சரியான பசி, எங்க போனா உணவு கிடைக்கும் அப்படின்னு ஊரார்ட்ட விசாரிக்கிறாரு. அவங்க காத்தான் சத்திரம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே காத்தான் சத்திரம் போறாரு. அவர் வந்த நேரம் இரவு நேரமா இருந்தபடியால் அந்த நேரத்துல உணவு தீர்ந்து போயிடுச்சு. ஆனால் இவருக்காக வேகமா உணவு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பசி பொறுக்க முடியாத காலமேக புலவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு பாடல் ஒண்ணு பாடுறாரு. அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காத்தான் சத்திரத்துல சாயந்தரத்துலதான் அரிசியே வரும், அத அவங்க சுத்தம் பண்ணி உல வச்சு அரிசி போட நள்ளிரவாயிடும், அத அவங்க வடிச்சு பரிமாற பொழுது விடிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு பழித்து ஒரு பாடலை பாடினார். பாடலோட வரிகள் இதுதான். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில், அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊர் அடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எழும். இந்த நேரத்துல உணவெல்லாம் தயாராயிடுச்சு. சத்திரத்தின் உரிமையாளர் உணவை பரிமாறாரு, நல்ல திருப்தியா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள பாராட்டுறாரு, உணவு அருமையா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சத்திரத்தின் உரிமையாளர் மெதுவா அப்பதான் கேக்குறாரு, உணவு சமைக்க எங்களுக்கு போதிய நேரமாவது கொடுக்க வேண்டாமா? அதற்குள் எங்களை பழித்து ஒரு பாடல் பாடிவிட்டீர்களே அப்படின்னு கேட்கும் போது அவர் மனசுக்குள்ள ஒரு வகையான குற்ற உணர்ச்சி. உடனே அதை எப்படி சரி செஞ்சாரு தெரியுமா? உங்களை எங்க நான் பழிச்சு பாடுனேன்? நல்ல வகையான பாடல் தானே பாடுனேன். உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் காத்தான் சத்திரத்துல அரிசி வந்து சேரும். காத்தான் சத்திரத்தால ஊரோட பசியே அடங்கிரும். அவங்க இலையில வைக்க கூடிய சோறு விடிவெள்ளி போல வெண்மையானதா இருக்கும் அப்படின்னு உங்களை புகழ்ந்துதான் பாடுனேன்னு சொன்னாராம். உடனே சத்திர உரிமையாளருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த சொல் வன்மை அதாவது பேச்சு திறமை அப்படின்றது எல்லா சிறப்புகளையும் முதன்மையானது அப்படின்ற கருத்தை விளக்கக்கூடியதுதான் இந்த நிகழ்வும் இந்த திருக்குறளும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: மதமாயி மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள் ஈஸ்வரியால் இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் வாழ்வளிப்பாள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல கொடிய நோயால் பிடிக்கப்பட்டு உடல் வாடி உளம் உடைந்து சோர்வான நிலையில் ஒரு நபர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அதே ஊர்ல ஒரு குருவும் தன்னுடைய சீடர்களோட வாழ்ந்துட்டு வந்தாராம். குருவுடைய வேலை என்ன அப்படின்னா, மடத்துலலாம் இருக்க மாட்டாராம், ஊருக்குள்ள போவாரு. யாரெல்லாம் பிரச்சனையா இருக்காங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவாரு. அவங்களுக்காக இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாரு. தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சிருக்கணும்னு தன்னால முடிஞ்ச வேலைகளை செய்வாரு. இப்படிப்பட்ட குரு ஒரு நாள் ஒரு பாதை வழியா வரும்போது இந்த நபருடைய வீட்டுக்கு வர்றாரு. தன்னுடைய சக குருவோடு உடன் வந்த நண்பர்களோடு இறைவனை நோக்கி அந்த நபருக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. கடைசியா எல்லாரும் நல்ல பல வார்த்தைகளை சொல்றாங்க. கவலைப்படாதீங்கய்யா, உங்களுடைய நோய் சீக்கிரமா சரியாயிடும், உங்க உடல் தெம்பாயிடும், உள்ளம் மறுபடியும் உற்சாகமா இருக்கும். பாருங்க, இத்தனை பேர் உங்களுக்காக கடவுள் கிட்ட மன்றாடி விண்ணப்பம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இதை கேட்டு கூட்டத்துல இருந்த ஒரு நாத்திகன், அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதர், சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சிரிச்சதோட மட்டும் இல்லாம அவரை கேலி பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன, இந்த வெறும் வார்த்தைகள் ஒரு நபரை குணப்படுத்திடுமா? வெறும் சொற்கள் ஒரு நபருக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருமா? இந்த ஏமாத்து வேலையெல்லாம் எங்க ஊர்ல வச்சுக்காதீங்க சாமி, உங்க வேலைய பாத்துக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு அவரை முகத்துல அடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்னதான் அவனை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணாலும் மறுபடியும் இந்த குருவை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்த குரு தன்னுடைய சத்தத்தை உயர்த்திட்டாரு. மடமை நிறைந்த மனிதனே, இப்படி பேசக்கூடிய நீ புத்திசாலியே அல்ல, மூர்கனே, முரடனே, எதற்கும் பயன்படாதவனே, சூடு சுரணை உணர்வு எதுவும் இல்லாதவனே, என்ன வார்த்தை சொல்கிறாய் நீ? இந்த மாதிரியான வார்த்தைகளை குரு பயன்படுத்துறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆச்சரியமா அமைதியா நிக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டதும் சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தவன், இப்படி பேசினதுக்கு இப்ப உடனே மன்னிப்பு கேட்கல, இவங்க எல்லார் முன்னிலையிலையும் உங்களை நான் பலார்னு அரைஞ்சிடுவேன், அடிச்சிடுவேன், நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் அப்படின்னு இன்னும் சத்தமா குருவுடைய பக்கத்துல நெருங்கிட்டான். அந்த நேரத்துல குரு தன்னுடைய குரலையே மாத்திட்டாரு. தம்பி, என்ன மன்னிச்சிடு, உன்னை இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னது எல்லாமே உனக்கு பாடம் புகட்டுறதுக்காக தான், எதுவுமே என்னுடைய மனசுல இருந்து வரல, உன்னை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுன்னு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானே, அது ஏன் உனக்குள்ள சில நொடிகள்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? என்ன அடிக்கணும் அப்படின்னு நீ முடிவெடுத்துட்ட பத்தியா? அது போலதான் தம்பி, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நல்ல வார்த்தைகள் நல்ல மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தும். அதை நீ நம்பிதான் ஆகணும். கடவுளை உன்னை நம்ப சொல்லல, இயற்கையை நம்பு, நல்ல எண்ணங்களை நம்பு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல செயல்களை செய், அதுவே போதுமானதுன்னு தன்னுடைய போதனைய அவங்க சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாராம். அமானியர்களை எண்ணங்களுக்கு எண்ணற்ற சக்திகள் உண்டு, வார்த்தைகளுக்கு பலமான நல்ல வினைகள் உண்டு. காயங்களை உருவாக்கணும் அப்படின்னா கத்திகள் தேவையே இல்லை, புரியலற்ற வார்த்தைகள் போதுமானது. அது வலிக்க வலிக்க தன்முகமாய் கொள்ளும். ஓராயிரம் வருத்தங்களை மனசுக்குள்ள போட்டு மறைச்சு வைக்க காலம் கண்டுபிடிச்ச ஒற்றை வார்த்தை ஒண்ணுமில்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரிய வஸ்மா. வந்து நின்னாரு அரசர் ஒருத்தர் ஞானி கிட்ட. எல்லாமே இருந்தும் எனக்கு மன நிம்மதியே இல்ல குருவே. என்னுடைய நாட்டுல அந்நீர் பகை இல்ல, கல்வர் பயம் இல்ல, அதிகமான வரி விதிப்பெல்லாம் என் மக்களுக்கு இல்ல, அநீதியும் கிடையாது, மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள மன வறட்சி தாண்டவம் ஆடுது, ஏதாவது வழி காட்டுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. இறக்கப்பட்ட ஞானி ஒரு வழிய காட்டினாரு. ஓ அப்படியா, அப்போ நாட்டை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு கேக்குறாரு. தாராளமா எடுத்துக்கங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன செய்வ? எங்கயாவது போய் ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சு பழச்சுக்கிறேன். ஓ, தொழிலாளிய போல வேலை செய்ய தெரியுமா? தெரியாதுதான், கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்கயாவது போய் பழச்சுக்கிறத விட என்கிட்டே வேலை செய், நாடு என்னுடையது தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நாடதான உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேனே, அணை இடுங்கள், அடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ செய்த அதே அரச வேலையை எனக்காக செய், ஆனால் நினைவிருக்கட்டும், ஒரு தொழிலாளியை போல நீ வேலை செய்ய வேண்டும், நாடு என்னுடையது, 3 ஆண்டுகள் கழித்து வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரா? சொன்னது போலவே செய்யறாரு. 3 ஆண்டுகள் கழித்து போய் நிக்கிறாரு அந்த தொழிலாளி அரசன். இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு என்ன குறைச்சல் ஞானியாரே, மன மகிழ்ச்சியோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லது நல்லது, அப்போ இல்லாத மன மகிழ்ச்சி இப்போ எப்படி வந்தது நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. திரு திருன்னு மொழிக்கிறாரு அரசர். அப்போதான் ஞானி எடுத்து சொல்றாரு. முதல்ல நீ என்கிட்ட வரும்போது எல்லாமே என்னுடையது அப்படின்னு நினைச்ச, ஆனா இப்போ நீ இது எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு வாழ்ற. அப்போ நீ நான் தான் எல்லாத்துக்கும் முதன்மை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்த, இப்போ நீ நான் ஒரு பிரதிநிதி தான் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ற. அதுதான் காரணம், இப்போ என்ன மனநிலையில நீ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கியோ அதே மனமகிழ்வோடு அதே மனநிலையோடு நீ எப்பவுமே வாழணும். இனி நாடும் உன்னுடையது தான், உடல் உள்ள மனநலனும் உன்னுடையது தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிட்டாராம். ஆமா நேயர்களே, இந்த உடலும் உயிரும் என்னுடையதல்ல, கொடுக்கப்பட்டது. என் குடும்பம், வேலை, பதவி, அந்தஸ்து என்னுடையதல்ல, கொடுக்கப்பட்டது. இத உணரணும். மனசு சரியில்லை, உங்ககிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசின அதே நபர் தான் மனசு சரியில்லை அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்லாத உலகம் இது, விழிப்புணர்வோடு செயல்படணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிரத பிரியனாம், பக்குமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப

அப்பனுக்கே பாடம் சொன்னவனா? கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா? தேன் தமிழ்காத்த தெய்வமா? மயூர வாகனத்தில் வருபவனா? அதிசித்தனா? சஷ்டி கவசம் கொண்டவனா? அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா?

சாவடி பிரியனா, ராஜ அலங்காரம் கொண்டவனா, பாண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா? அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா?

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பெயர் சுகந்தி. நான் பாமன் தெற்குவாடி கிராமம். நான் பிறந்த ஊர் வந்து நரிக்குழி அப்படின்னு ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் பாமன் தெற்குவாடி கிராமம். இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் 8 வயசில் தான் முழுசாக நான் கடல் தொழிலுக்குள்ளே ஃபுல்லாக போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அம்மா ஹெல்ப் பண்ண போக ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு அது போக போக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் தொடர்ந்து கடல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கடலில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கையில என்னை 2 டைம் அஞ்சால் வந்து துரத்தியிருக்கு, அதுலேருந்து தப்பிச்சிருக்கேன். நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஆழத்தில் போய் நீஞ்சி முக்குளிச்சு பாசி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆழத்தில் நிறைய பாசியும் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து எல்லாருக்கூடையும் சுற்றி எல்லாருக்கூடையும் சேர்ந்து போய் பாசி எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பழக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்கிட்ட பழக்கம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் ஆழத்தில் பாசி எடுத்துகிட்டு இருக்கையில் அலை அடித்ததில் காலை கொண்டு போய் பாறைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். காலை எடுக்கவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா எடுக்க முடியல. எனக்கு தலைக்கு மேலே எனக்கு தண்ணி நிற்கிது, எனக்கு மூச்சு முட்டிடுச்சு, என்னால் தம் கட்ட முடியலை. ஸோ அப்போ நினச்சேன் இதுக்கு மேலே வந்து மூச்சு தம் கட்ட முடியாது, இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வேகமாக மறுபடியும் அலை வந்து அடிக்கையில் நானும் கரெக்டாக அலை அடிக்க காலை நானும் எடுக்க முயற்சி பண்ணையில் அப்போ செப்பல் அந்து காலில் வந்து பாறையெல்லாம் கீறி ரத்தம் வந்து காலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பியும் உள்ளே போய் முக்குளிச்சு போய் அந்த செருப்பை எடுத்து திருப்பி என் கையில் கட்டி இந்த துணியை பிச்சு செப்பலை கட்டி திருப்பி அந்த செருப்பை மாட்டிட்டு பாசி எடுத்துட்டு தான் கரையை வந்தேன். ஸோ இது வந்து அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், இன்ன வரையும் மறக்க முடியலை அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லலாம். ஸோ அப்போ தான் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதே மாதிரி சல்லிக்கு வெளியே ஆழத்தில் பாசி எடுத்துகிட்டு இருக்கையில் என்னோடய ஃப்ரெண்டுமே தாழ்ந்துட்டாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் சுற்றி அன்னைக்கு நின்றாங்க, ஆனால் யாருமே காப்பாற்ற முயற்சி பண்ணலை. ஆனால் என்னால் என் ஃப்ரெண்டு இல்லையா பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நான் தான் ஓடி போய் அப்புறம் என்னோட இடுப்பில் இருந்த சாக்கு வந்து பாசி நிறையா இருந்துச்சு. அதோட பாசி சாக்கு வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துருச்சுன்னா நம்மளையும் சேர்த்து அமைக்கிறனும் பாசி சாக்கை இடுப்பில் இருந்ததை அவுத்து விட்டுட்டு அப்புறம் நீஞ்சி போய் என் ஃப்ரெண்டை இழுத்துட்டு அதோட வந்து அப்புறம் கரையை கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லவோ அப்புறம் எங்கள் அக்காவும் ஒரு டைம் வந்து ஆத்துவாய்க்கில் அவங்க ரெண்டு சைடும் சாக்கு கையில் இழுத்துட்டு வரையில் அவங்க ஆத்துவாய்க்கில் வந்துட்டாங்க. வரவுமே அவங்க ஒரு சாக்கை போட்டுட்டு அவளும் தாழ்ந்துட்டாங்க. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டேன். அப்புறம் எங்கடா பின்னாடி வந்து அக்காவை காணும் அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள முந்திட்டு கையக்கால் ஆடிட்டு கிடக்காங்க. அப்புறம் என் சாக்கை அங்கனையே போட்டுட்டு திரும்பி வந்து எங்கள் அக்காவை இழுத்து கொண்டு போய் கரையை விட்டுட்டு அப்புறம் வந்து ரெண்டு சாக்கையும் இழுத்துட்டு கரையை கொண்டு போனேன். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இரண்டு நாள் நல்லா விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடி முடிச்சாச்சு. கொண்டாடி முடிச்சு காலையில் எந்திரிக்கவே மனசு இல்லை, அந்தளவுக்கு உடல் வலி, நிறைய வேலைகள், நிறைய ஆட்டம் பாட்டங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அவ்வளோ வேலை பார்த்து நைட் நேரத்தெல்லாம் தூங்காமல், சரியாக வந்து தூங்கவில்ல, சாப்பிடல, சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கலைன்னு சொல்லலாம். கோயில்லையும் விநாயகர் கூடையுமே வந்து நேரத்தை வந்து செலவழித்து ஒரு இனிமையாக வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. நேற்று ரொம்ப ஒரு அருமையான நாள், அதை பற்றி பேசியாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி தொடங்கிடலாம். இன்றைக்கி 16 செப்டம்பர் 2026 காலை நேரம் 7:09 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நிகழ்ச்சியை தொடங்கும் போது காலையில் எந்திரிச்சு பார்த்த முன்னாடியே என் கண்ணில் பட்ட ஒரு நல்ல விஷயம், மழை பெஞ்சிருக்கு. எப்போ பெஞ்சிச்சு, எவ்வளோ நேரம் பெஞ்சுன்னா தெரியல, அந்தளவுக்கு தூக்கத்தில் இருந்தேன். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டில் தண்ணி தொளிச்சமாக இருந்துச்சு. இன்னும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி தொளிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது மழை வந்திருக்கு, நிறைய இடம் நனைஞ்சிருக்கு. நல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி அப்பப்போ மழை வந்து நம்ம நிலத்தை நினச்சிட்டு போனாவே ஒரு மகிழ்ச்சியாக தான் வந்திருக்கும். வந்த வரைக்கும் மழைக்கு ஒரு நன்றி. இப்போ இன்றைக்கி மழை இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க, வந்தால் சந்தோஷம். தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 30 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இந்த வானிலை தகவலோட இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல்கள் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: தெங்காசி
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

நேரம் சரியாக 7:24 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று ஒரு 5 மணிக்கு மேல நம்ம ஊர்ல நிறைய இடத்துல நான் வந்து இந்த பெரிய கனரக வாகனங்களையோ பேருந்துகளையோ பார்க்கல. அது வராது வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரியல. நேற்று ஏன்னா முழுக்க முழுக்க ஊர்வலம், மக்களோட கூட்டம் தான், அப்படியே கடல் அலை போல் வந்து அவ்வளோ பேர் எங்கே கூடியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் அந்த பகுதியில் வந்து கூடியிருந்தாங்க அவ்வளோ மக்கள். நான் அங்கே தான் இருந்திருந்தேன். நிறைய விநாயகர் சிலைகள் வந்துருச்சு, ஒவ்வொரு சிலைகளையும் ஏற்றிட்டு வந்து மொத்தமாக நிப்பாட்டி வச்சு அது கீழே அவங்க அந்த ஒவ்வொரு ஏரியாவில் வரக்கூடிய மக்கள் வந்து சேர்ந்து நின்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து திருவிழா வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அங்கங்கே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது அப்போவே காவல்துறை வந்து கூடவே இருந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம சகோதரர்கள் இருந்து இருப்பாங்களோ அப்பாக்கள் இருப்பாங்களோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து நின்று இவங்க என்னப்பா பிரச்சனை பண்ணிட்டுருங்க பிரச்சனை வேணாம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து தம்பி கொஞ்சம் வேகமாக போங்க, தம்பி நிற்காதீங்க, கொஞ்சம் பார்த்து போங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. உண்மையிலே காவல் அதிகாரிகள் மட்டும் நேற்று இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகள் அங்கங்கே பயங்கரமாக வெடிச்சிருக்கும், வெடிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருந்துச்சு. அங்கங்கே பிரச்சனைகள் வந்து வெடிக்கிறதுக்கு வந்து தொடர்ந்துருந்துச்சு. கரெக்டாக உள்ளே போயிட்டு பிரச்சனையை கட் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் போங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க, எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே சிறப்பாக நடக்க, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்க காவல்துறை அதிகாரிகள் இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இங்கே நம்ம பல பிரிவினைகளுக்குள்ளே வந்து ஆளாயிட்டிருக்கோம். அவங்களுக்கு பெரிய நன்றியை எப்போவுமே சொல்லி ஆகணும். சரி, அதை தாண்டி ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது அந்த ஆட்டமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வந்து போச்சு. இங்கே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நீங்கள் தான் ஆடணும், நீங்கள் ஆடக்கூடாது அப்படின்னா யாருக்கும் வந்து கட்டாயம் வந்து போடுறதில்லை. பெண்களாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் சரி, சிறுவர்களோ பெரியவங்களோ யார் வேணால் ஆடலாம், உங்களுக்கு கொட்டடிக்கலாம், நான் வாடலே வாடிப்பட்டி தவிர அடிச்சிட்ருக்கேன், இன்றைக்கி வரல ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டே இருந்தாங்க. நிறைய ஆட்டம் வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு சிறப்பாக விநாயகர்கள்லாம் கடலில் வந்து கரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக எல்லாருக்கும் கொண்டாடிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சீரும் சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படியே சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த யூபிஐ பேமெண்ட்டுகள் இருக்கு இல்லையா, அதான் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், இந்த மாதிரியான நிறைய ஆப்புகள் வந்து பயன்படுத்தணும் இல்லையா. இந்த மாதிரியான ஆப்புகளுக்கு நம்ம கட்டணம் ஒரு ஆள்லேருந்து ஒரு ஆளுக்கு வந்து செலுத்தும் போது ஃப்ரீயாக வந்து செலுத்திக்கிறோம். அதுக்கே நம்ம வந்து இப்போ காசு கட்டணும், நம்ம உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு அனுப்புகிற டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி காசு கட்டணும், ஒரு குறிப்பிட்ட அளவு காசு கட்டினா தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்கும் போது சங்கடமாக தான் வந்திருக்கும். நம்ம காசை எதுக்கு கட்டணமாக வந்து கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது கொண்டு வந்துட்டால் கூட நம்ம வந்து பழகணும் அந்த விஷயத்துக்கு. இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு மேல் நம்ம இங்கேருந்து யாருக்காச்சும் காசு அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு கட்டணம் வந்து கட்டணும், அதாவது சார்ஜ் வந்து போடுவாங்க. நம்ம அதையும் சேர்த்து வந்து பே பண்ணணும். அது 0.4% அப்படிங்கிறது மாதிரி வரும். இப்போ 3000 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கட்டணமாக ஒரு 40 ரூபாய்கிட்ட வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு நம்ம கட்டணம் வந்து கட்டுற மாதிரி வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு வந்து கட்டணும் அப்படின்னா 12 ரூபாய் வந்து கட்டணமாக வந்து வர மாதிரி. 40 ரூபாய் நான் அதிகமாக வந்து சொல்லிட்டேன், அது வேறு காசுக்கு. இப்போ 12 ரூபாய் நம்ம வந்து கட்டணம் வந்து சொல்லணும்னா 3000 ரூபாய் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா 3012 ரூபாயை நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது நம்மளால் எப்படி பண்ண முடியும், நம்ம எதுக்கு வந்து 12 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரினா வந்து கேள்வி வரலாம். அது எல்லாருக்கும் வந்து கிடையாது. அதாவது மோஸ்ட்லி வந்து பார்க்கும்போது ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு அனுப்புகிறவங்களுக்கு கிடையாது, அதாவது நம்ம நம்மளே அனுப்பிக்கிறது கிடையாது. கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, கம்பெனி, இந்த கடைகள், வணிக நிறுவனங்கள் அவங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை கரெக்டாக வந்து MDR அப்படின்னு சொல்கிறாங்க, மெர்ச்சன்ட் சைட் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து அனுப்பும்போது இல்லை நம்மளே ஒரு கம்பெனிக்கு வந்து காசு அனுப்பும்போது அந்த கம்பெனிலேருந்து அந்த சார்ஜ் வந்து பிடிச்சிப்பாங்க. அது அந்த ஒவ்வொரு நிறுவனங்களையும் வந்து பிடிச்சிருப்பாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துடும். அதனால் நம்மளோட கை காசு போக கிடையாது. இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, உண்மையிலே காசு எடுக்க தான் போகிறாங்க. அது ஆனால் அந்த கம்பெனிஸ்லேருந்து அந்த காசுலேருந்து எடுத்துப்பாங்க, அந்த கடைகள்லேருந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஹோட்டலே பெரிய ஹோட்டலாக இருக்கும்போது அது பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுட்ருப்பாங்களே, அவங்கள்ட்டேருந்து அந்த காசுகளை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:45 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,487 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,040 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,742 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 22 கேரட் 112,320 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்துதான் வந்து பார்க்கும்பொழுது, நம்ம ஊருக்குள்ளே இந்த நேரம் வந்து முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த சீசனுக்கே முடிஞ்சிருக்கணும். இன்னுமே இந்த தண்ணிப்பழம் அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு டிமாண்டாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வெயில். வெயிலோட அந்த அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. நல்ல வெயில் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 நாளாக இந்த வெயில் மழை காரணமாக வந்து காணும், இருந்தாலும் எக்கச்சக்கமான வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு. அது மிக முக்கியமான ஒரு காரணமாக எல்நினோ வந்து சொல்கிறாங்க. இன்னுமே அதிகப்படியான வெயிலை நம்ம இந்த வருஷம் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரினா இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் சரியாயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மழை பெய்தால் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் வந்து சின்ன சின்ன அப்பப்போ அந்த மழை வருவதற்கான வாய்ப்பு தெரிஞ்சாலும் இது பத்தாது. இன்னும் ஒரு அதிகப்படியான மழை நமக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த வெயிலேருந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கொள்ள என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுங்க. வெயில் வந்து இருக்குது, இன்னும் ஒரு மாதத்துக்காச்சும் எப்படி நல்ல வெயில் வந்து அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பகுதியில் எப்படி அப்படின்னு தெரியல, ஆனால் ஓவராலாக நம்ம தென்னிந்தியாவில் இது வந்து இந்த வெயில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து தரப்போகுது அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன்.

இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்திய அணி ஏற்கனவே போன வருஷம் வந்து சாம்பியனாக ஆகிட்டு இருந்தேன் நம்மளுடைய செஸ் டோர்னமெண்ட்டை வந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உஸ்பெகிஸ்தானில் வந்து ஆரம்பிச்சிருக்க இந்த போட்டி கிட்டத்தட்ட ஒரு 2000 வீரர்களுக்கு மேலே வந்து கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகள்லேருந்துமே சில நிறைய அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அணிகள், அணிகளோட எண்ணிக்கையே எப்படியும் ஒரு 400 கிட்ட வந்திருக்கும். அவ்வளோ அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் போன வருஷம் நம்ம இந்தியா தான் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கினாங்க. இப்போ இந்த வருஷமும் சாம்பியன் பட்டம் வந்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மொத்தமாக 11 சுற்றுகள் இருக்கும் ஒவ்வொரு அணிகளுக்கும். அந்த ஒவ்வொரு அணிகளும் அவங்களோட போட்டிகளை வந்து விளையாண்டு ஜெயிச்சு சூப்பராக பதக்கத்தை வாங்கி வாங்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கும் விளையாட போகக்கூடிய நம்மளுடைய இந்திய வீரர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். சிறப்பாக வந்து விளையாடுங்க. சிறப்பாக இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த செஸ் ஒலிம்பியாட் அப்படின்ற அந்த போட்டி தொடர் நம்ம இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு போட்டியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே எல்லா வீரர்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த செஸ் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு, செஸ்ஸெலாம் நல்லா விளையாடுவீங்கன்னா இன்னும் நல்லா கற்றுக்குங்க. நம்ம இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாகவே வந்திருக்கு நம்மளோட செஸ்ஸில். அவ்வளோ ஒரு முக்கியமான நாட்டில் இருந்து இருக்கும். செஸ்ஸு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ, எங்கேருந்து தொடங்கி போச்சோ அந்த நாட்டுக்கே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சாம்பியன் பட்டம் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வாங்கியிருக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மீண்டும் வந்து வாங்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பேர் மரியா ஆரோக்கியம். நான் தனியூற்று கிராமத்தில் வாழ்ந்து வர்றேன். 1990-91 காலகட்டங்களில் அந்த கல்வியாண்டில் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் படிக்க போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தினமணி நாளிதழோட சேர்த்து ஒரு இணைப்பு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த இணைப்பில் வந்து தினமணி சுடர் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் வரும், தினமணி சுடர் அறிவியல் இணைப்பு. நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுவார். அவருடைய கட்டுரைகள் மேலே எனக்கு அதிகமான பிரியம் உண்டு. அந்த அறிவியல் இணைப்பை எடுத்து பார்க்கும்போதும் அதில் வந்து அவர் வந்து ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய பிற்பகுதியில் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, நாசாவுடைய முகவரியவும் நாசாவில் வந்து உள்ள வந்து போய் ஒரு குறியியல வருகையாளராக வந்து சென்று வருவதற்கான ஒரு திட்டத்திற்கான ஒரு வழிகாட்டுதலையும் அதில் தெரியப்படுத்தியிருந்தார். நான் தற்செயலாக அதை பார்த்துட்டு உடனே அந்த முகவரியை ஒரு என்னுடைய ரெண்டு தாள் அப்படியே எடுத்து அதில் வந்து என்னென்னா 6 விதமான ஒரு ஆய்வு திட்டங்களை வந்து வரைய தொடங்கினேன். தலைப்பு மேலே வந்து தலைப்பு ஆங்கிலத்தில் இட்டு கீழே வரைபடம் அதனுடைய அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருந்தேன். எழுதிட்டு இதை மடித்து அஞ்சலகத்துக்கு போய் ராமேஸ்வரம் அஞ்சலகத்தில் அதை வந்து வெளிநாட்டு தபால் உரம் வாங்கி தபால் பெட்டியில் போட்டுட்டு வந்துட்டோம். வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் சும்மா சாதாரணமாகவே இயல்பாகத்தே இருந்தோம். ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து வேதியியல் ஆசிரியராக இருந்த ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து மரியாதையும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். கிட்ட போகவும் ஒரு அவருடைய தபால் உரையை கொடுத்தாரு. பெரியதாக இருந்தது, கனமாக இருந்தது. அதோட நான் வாங்கிட்டு அதோட வந்தேன். அதோட முதல்ல மேலே உரைக்குமலேயே நாசாவுடைய முகவரி இருந்தது. உள்ளே வந்து 2 புத்தகங்கள் இருந்துச்சு. மாணவருக்கான எதிர்கால திட்டங்கள், விண்வெளி வீரர்களுக்கான திட்டங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்க புத்தகமும் இலவசமாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா, அந்த பயிற்சி புத்தகத்துக்கு நடுவில் எனக்காக விசிட்டர்ஸ் ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து எனக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க, நாசாவுக்கு வருவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீ அப்படின்னு நான் வாங்கி அதை இது வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த நேரத்தில் மிக வலுவாக இல்லாத காரணத்தால் அந்த 2 புத்தகங்கள் வாங்கி வைத்திருந்தேன். தவிர அதை நான் பூர்த்தி செய்யவும் இல்லை, நாசாவுக்காக நான் செல்வதற்கு வந்து நான் முயற்சிக்கவும் இல்லை. பொருளாதார வசதியின்மையின் காரணமாக வந்து அந்த நாசாவினுடைய அழைப்பை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் வந்து அதை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: சார் ஒன் டே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் யுபிஐ பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சுமணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின் போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா, நம்மளுடைய பூமியின் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஓசோன் அதோட தினம் தான் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. நம்ம சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய புறவுதா கதிர்களை வந்து அதோடய வீரியத்தை வந்து தடுத்து நம்ம வெப்பத்தை வந்து குறைச்சி பூமியை பாதுகாக்கிறதுக்காக பூமியை உருவாக்கிக்கிட்ட ஒரு படலம் ஓசோன் படலம் அப்படிங்கிறது தான். இயற்கை நிறைய ஒரு ஆபத்துகளை வந்து வச்சுருக்கோம். அந்த ஆபத்துகளிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை வந்து வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட தேவைகளுக்காக அந்த தற்காப்புக்காக வச்சுருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அடித்து உடச்சி டேமேஜ் ஆகிட்டு, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, வெயில் இவ்வளோ கொளுத்திட்ருக்கு, மழையே வர மாட்டேங்குது, தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது, காற்றுனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண தப்புக்கு திரும்ப அந்த இயற்கையை நம்ம பூமியை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்போம். அந்த மாதிரினா இல்லாமல் ஒழுக்கமாக நம்ம நடந்துக்கிட்டாவே போதும், பூமியும் நமக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை திருப்பி கொடுக்க தான் வந்து போகுது. அதனால் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காற்றை வந்து தூய்மை வந்து வச்சுக்கணும், பூமி வெப்பமாகறத வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓசோன் படலத்தை பாதுகாக்க 1987 செப்டம்பர் 16 கனடாவில் மாண்ட்ரியல் நகரத்தில் மாண்ட்ரியல் ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. அதன் விளைவாக வந்து ஓசோன் வந்து பாதுகாக்க உலக நாடுகள் எல்லாரும் வந்து ஒத்துழைக்கிறாங்க. ஓசோனோட முக்கியத்துவத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அதுதான் அதோட விளைவாக தான் நம்ம இப்போ வரைக்கும் ஓசோன் தினம் அப்படின்ற தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓசோனோட முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் இந்த படிக்கிற எல்லாருக்குமே வந்து சொல்லப்படுது ஓசோனோட முக்கியத்துவம் என்ன, ஓசோன் என்ன நம்மளுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், நம்ம பூமியையும் பாதுகாப்போம் இப்படித்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு புதன்கிழமை ஒரு மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன், நிறைய திருவிழாக்கள்லாம் வந்து முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓய்வு நிலைக்கு வந்து எல்லாரும் வந்து அவங்க வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா தேர்வுகள் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. காலாண்டு தேர்வுன்னு நினைக்கிறேன், காலாண்டு தேர்வு வந்து தொடங்கிடுச்சு. நம்மளுடைய பள்ளி மாணவ மாணவிகளே நல்லா போய் எக்ஸாம் வந்து எழுதுங்க. நல்லா லீவில் வந்து என்ன படித்தான் ஏது இருந்துச்சு அப்படின்னா மறந்துமே இருக்கும். திரும்ப உட்காந்து நல்லா படித்து காலாண்டு தேர்வு

சிறப்பாக வந்து எழுதுங்க. இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு இனிமேல் காலாண்டு தேர்வுகள் பற்றின பேச்சுகள்லாம் வந்து போயிட்டுருக்கும். சிறப்பாக வந்து எழுதுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக வந்து படிங்க. இதோட இன்னைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் இணைந்து இருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின்னு கடல் ஓசைஎஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வியாழக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி. டாட்டா பை பை. சீ யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நவ்கான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,000 ரூபாயை 6,000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியை சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1400 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கூன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26 தேதி நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 5000 மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவெள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்ற ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.

0: இருந்திருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க நேற்று நான் சொன்னது மாதிரியே நல்லா சிறப்பாக கொண்டுட்டு போய் விநாயகரை கடலில் கரைச்சிட்டு நல்லா ஆட்டம் பாட்டம் நல்லா வாடிப்பெட்டிகள் மற்றும் வெடிகள் பயல் ஆட்டம் ஜொலிச்சு டாப்பில் டான்ஸு நம்ம பாமல்ல இருந்து எல்லா ஏரியாவிலையும் நேற்று நல்ல ஆட்டம் நிறையா பேர் எனக்கு வீடியோ அனுப்பி விட்டுருந்தாப்பில் போட்டு நல்லா ஆடி கடலில் கொண்டு போய் போட்டு நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தர் வர எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709 4 9 3 9 9 9 9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. மக்களே நிறையா பேர் வந்து எஸ்எம்எஸ் வந்து லேட்டாக அனுப்புகிறீங்க, கொஞ்சம் வெள்ளனை அனுப்புனீங்கன்னா உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை போடலாம். நிறையா பேருக்கு வந்து பாடல் கொடுக்க முடியாமல் போயிடுது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 9 10 11 20 அனுப்புனீங்கன்னா தான் உங்கள் பாடல்களை நம்ம வந்து கொடுக்க முடியும். நீங்கள் லேட்டாக அனுப்புறதுனால நம்ம வாழ்த்தில் பாடல் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து புன்னகை மன்னன் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க ரஞ்சிதா அவங்க கேட்டிருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா.
1: தங்கமான தங்கமானனுக்கு இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: உங்களுக்கு இனிய காலை வணக்கம். யார் எங்க இருந்து?
1: கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுறேன்ண்ணா.
0: ராபர்ட் அண்ணா சொல்லுங்கண்ணா.
1: இன்று எங்களுடைய அண்ணன் அவர்களுக்கு 28ஆம் ஆண்டு திருமண நாள்.
0: ஆஹா.
1: பேர் வந்து கிளேட்டின் செல்வராஜ் அமளி திரேஷ்.
0: கிளேட்டின் செல்வராஜ்
1: அமளி திரேஷ்
0: அமளி திரேஷ் இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை. கடலாடி வட்டம் சவரியாறு வட்டம் ராபர்ட் அண்ணன் குடும்பத்தின் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். 28
1: பாடல்கள்
0: வருது தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோணி ராஜ். இப்போ எனக்கு வயசு வந்து 57. ராமேஸ்வரம் தாலுகா தங்கச்சிமடா சரம் தண்ணீர் கிராமத்தில். இங்கே வந்து அப்போ சிறு தொழில் தான், முதலுக்கு போனது அந்த மாதிரி தொழில் தான் பார்த்துக்கணும். அப்புறம் காலப்போக்கில் தொழில்களை வள்ளம் போட்டு வள்ளம் எடுத்த தொழில் சொசைட்டியில் எங்களுக்கு வள்ளம் கொடுத்தாரு. அந்த சொசைட்டி வள்ளத்தை எடுத்து தொழில் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம இரு நாட்டுக்கு நல்ல உறவு இருந்துச்சு ஒரு சமயத்தில். அந்த சமயம் நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் மீன் பிடிப்போம். கச்சதீவுலேருந்து கச்சதீவு, நம்ம வந்து கக்கலத்தீவு, நெடுந்தீவு, எரணத்தீவு, அப்புறம் பாலத்தீவு அப்படிங்கிற நம்ம அஞ்சாறு தீவு இருக்குது. அதில் தொழில் பார்க்க விட்டா ஒரு சமயத்தில் இப்போ வந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இதுலேயே ஓரளவு ஓடும். எங்கள் அப்பா நானும் தொழில் போயில இங்கேருந்து நல்லா பிள்ளைய வளர்ந்துருவோம். அந்த ஏரியாவுக்கு போய் வள விட்டு பிடிக்கல. அது வத்த சின்ன வத்த டேமேஜ் ஆகி வத்த பொத்து வத்த தாரில் கண்டிஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இருந்ததுனால அன்னைக்கு நம்ம ஒரு ஆள் துணிவு போட்டு கரையை கொண்டு போயிருந்தோம். ஒரு ஆள் தண்ணி ஊற்றி காலி பண்ண அப்படி அப்புறம் அங்கே உண்டை வச்சு துணியை வச்சு அடைச்சி வந்திருக்கோம். அது ஊடாக போயிருந்தோம் கடல்லேயே அந்த வத்தை தான் வந்து நம்ம சிரமப்படுறது வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வத்தை எடுத்துட்டு நான் போய் இப்போ உடையில ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கல வத்தை சுத்தமாக தாந்து வச்சு அது சின்ன பாய் மாதிரி வச்சுட்டு இலக்கணு வலை இலக்கிட்டு போடுது. அது காத்து வரோம் அப்படிங்கும் அப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விட்டா யாருக்கு தகவல் சொல்ல முடியாது. செல்லும் போச்சு எல்லாம் போச்சு. அப்புறம் நீஞ்சே வந்துட்டாங்க. ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே 3 கிலோமீட்டருக்கு அது வத்தையே தாங்க ஆங்கர் அதிலே போட்டுட்டு வத்து தாந்தால் மேந்தம் கிடக்காது. மர விட்டுது நான் மரத்தை. அது வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து நீஞ்சே வந்து அப்புறம் இங்கே வந்து என் தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எங்களுடைய ஒரு இன்ஜின் ஒருத்தர் இருக்கு அதை கூட்டிட்டு போய் அதை எடுத்துட்டு போய் வத்தையை எடுத்துட்டு வந்தோம். அந்த டைம்ல நம்ம வந்து தனியாக உத்தாளத்தை வர்றோம். அது அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் நமக்கு நீய முடியாமல் போயிருந்தா கடல்ல அன்னைக்கு போட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரே ஆளு அன்னைக்கு யாருமே வரல பார்க்கல. நானும் நீச்சு கரை வந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக. உங்கள் தங்கம் ஒரு நேரு வந்து எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, என்னன்னு கேட்போம்.
1: வணக்கம், என்னோட பெயர் வந்து டோனா, நான் தங்கச்சி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து என்னோட கணவருக்கு பிறந்த நாள். என்னோட கணவர் பெயர் வந்து வீர்த்தநாதன். 36 வயதுலேருந்து இன்னைக்கு 37 வயதுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். நீங்களுமே என்னோட கணவருக்காக வேண்டிக்கோங்க. எனக்கு வந்து சின்னத்தாய் படத்துல இருந்து நான் ஏரிக்கர மேலிருந்தேன் பாட்டு எனக்கு போடுங்க. ரொம்ப நன்றி.
0: தங்கச்சி மடத்துல இருந்து லோனா அவங்க வந்து அழகா, அவங்க கணவர் உயிர்த்தநாதன் அவங்களுக்கு வந்து 37வது பிறந்தநாள் அடியெடுத்து வைக்கிறாங்களாம். கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், சகோதரி குடும்பத்தின் சார்பாகவும், சொந்த பந்தங்கள் சார்பாகவும், எனது சார்பாகவும் உயிர்த்தநாதன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. சின்னத்தாய் படத்திலிருந்து நான் ஏரிக்கர மேலிருந்து அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கிரிக்கெட்குள்ளே போவோம். இந்த கிரிக்கெட்டில் வந்து ஒரு 2003 ஆஸ்திரேலியா இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம பிரிட்லி வந்து ரொம்ப பயங்கரமாக பவுலிங் போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. பவுன்சர் வந்து ஒரு 150 இருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தலைமை சேவாக்கு இறங்கிடுவாப்புல. இறங்கி அவங்களுக்கு ஒரே என்ன என்னென்னா, சேவாக்கை நம்ம சீக்கிரம் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காண்ட பவுன்சரை கலக்கிக்கிட்டு இருப்பாப்புல. தலைவன் எப்படி அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக விளையாடுவாப்புலையே, அவங்க பண்ணுறத ஃபுல்லாக டவுல் மீனிங்கில் அடித்து ஃபுல்லாக பவுண்ட்ரி சிக்ஸரு இப்படி பயங்கரமாக கொண்டுகிட்டு போய் அரசதம் சதம். அப்புறம் பார்த்திங்கன்னா 150 இப்படி அடித்து கிட்டத்தட்ட 195 கொண்டுட்டு போயிட்டாப்புல. பிரிட்லியை பார்த்தாப்புலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே எமோஷன் ஆகிட்டாப்புல. என்ன நம்ம பவுலிங் போடுறதுல எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து நம்மளுக்கு வந்து பயப்படுவாங்க. இந்த பையன் நம்மளை வந்து இன்னுமே பண்ணாமல் சும்மா அசால்ட்டாக தட்டி விடுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. தலைவன் நினச்சிருந்தா அதில் ஒரு டவுல் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஆனால் தலைவனுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. எப்போவுமே வந்து அடிதடி தான் வந்தால் பட்டா நம்ம ஸ்ரீகா சார் சொல்கிற மாதிரி பட்டா பாவியம் படாட்டா லேவியம் சொல்கிற மாதிரி அடித்து தூக்குறாப்புல ஒரு சிக்ஸருக்கு அவுட் ஆகிட்டாப்புல. ரொம்ப தரமான சம்பவத்தை மெல்போர்ன் நகரில் நம்ம தலைமை சேவா பண்ணியிருப்பாப்புல. அடுத்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை காவிய தர்சினி அவங்க சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று, ஒரு புது படத்துலேருந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு அழகான பாடலை வந்து சுகாசினி அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு செங்கரும்பு தங்கக்கட்டி அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது தொடர்ந்து. வாழ்த்துக்களோடு கடல் ஓசை பண்பலை 90.4 வாருங்கள், கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்கள், பாடலை கேளுங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து சமீமா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ரிவாயா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வீரம் விளைஞ்ச மண்ணு அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ராஜேஷ் அவங்க ஃப்ரெண்டு சுலோக்சனா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் தங்கமகன் அந்த படத்திலிருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இருவருக்கும் இனிய பிறந்தநாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அது ரெண்டு பேர் கேட்ட பாடலும் வருது. அடுத்து வந்து ஸ்டான்லி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்க சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. புதிய பூமி அந்த படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான மூன்று பாடல்களும் வருது மக்களே. அடுத்து கடல் ஓசை பண்பலை 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமிலி ஜெனிபர் சகோதரி வந்திருக்காங்க. ஒரு தலைப்போட தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புதன்கிழமை நல்வாழ்த்துக்களோடு விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே நம்ம ஊர் ஃபுல்லா வெறும் கல்யாண தோரணைகளாம் இன்னைக்கு முகூர்த்த நாள் நினைக்கிறேன். எல்லா மண்டபமுமே நிறைஞ்சு போய் இருக்குது. யார் யாரெல்லாம் விசேஷங்களுக்கு போகிறீங்க நல்லபடியாக போயிட்டு நல்லா கறிக்குழம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வாங்க, நம்ம அப்படியே நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம வாழ்க்கையில் படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சில கைத்திறமைகளும் ரொம்ப முக்கியம். கைத்திறமைன்னு சொன்ன உடனே படம் வரைகிறது, கைவினைப் பொருட்கள் செய்கிறது தான் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை நாமளே தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ஒரு பெரிய கைத்திறமை தான். உதாரணத்துக்கு வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிருச்சு, பியூஸ் போயிருச்சு அப்படின்னு வைங்க, அந்த நேரத்தில் யாரையாவது கூப்பிடுங்கன்னு சொல்லாமல் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது கொஞ்சம் எலக்ட்ரீஷியன் வேலை தெரிஞ்சு வச்சிருந்தா அது நம்ம திறமை தான். அதே மாதிரி வீட்டில் ஒரு பைப்பு ஒழுகுது, இல்லை ஒரு கதவோட ஒரு கொண்டி வந்து கலண்டு போயிருச்சு, ஒரு பொருள் பழுதா இருக்குது, இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்குது, அதை எப்படி சரி செய்யணும்னு தெரிஞ்சு வச்சுருந்தா அது நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். இது ஆண்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும், பெண்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. திறமைக்கு பாலினமும் ஒரு தடை கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசும் ஒரு தடை கிடையாது. ஒரு ஆண் நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு பெண்ணுக்கு எலக்ட்ரீஷியன் வேலையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சைக்கிள் ஒருவேளை பழுதா இருக்கா, அது அதில் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து நம்ம அதை சரிபார்க்க கற்று வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆண்கள் செய்கிற வேலை பெண்கள் செய்கிற வேலைன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் பெரியவங்க சில வேலைகளை செய்கிறத பார்த்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்குறோம். அம்மா சமையல் செய்யும்போது பார்த்து பக்கத்தில் நின்று அதையும் கற்றுக்குறோம். அப்பா ஒரு பொருளை ஏதாவது பழுது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதையும் பக்கத்தில் இருந்து ஒரு சில பேர் நம்ம கற்றுக்குறோம். தாத்தா பாட்டி அந்த காலத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கற்றுருப்பாங்க, அதை வந்து இப்போ சமீப காலத்தில் வீட்டிலேருந்து செய்யும்போது பேரம்பேத்திகள் அதை பார்க்கும்போது அந்த வேலையும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிறது. இப்படி நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து வர்ற விஷயங்கள் தான் கைத்திறமைகள். சில நேரம் நாம கத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இன்றைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, இல்லை கற்றுக்கணும்னு மனசில் ஆசையோடு இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-449-3999. அடுத்ததாக லெக்ஸோன் அக்காவுமே களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என் பேர் லட்சுமியா.
3: அக்கா, ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் ஏதாவது ஒரு கை திறமை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி உங்களுக்கு என்ன திறமை?
4: நான் தையல் நல்லா உடுத்துக்கிறேன், அதே மாதிரியா தையல் நல்லா அடிச்சேன், டிசைன் பண்றது எல்லாமே பண்ணிக்கிறேன்.
3: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருந்திருக்கு?
4: நான் சிரமப்பட்ட காலத்துல இந்த தையல் தான் எனக்கு உதவிச்சு. இது வேண்டாமோ இருந்தேன், ஒரு 13 வருஷம் அடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் அடிச்சேன். இப்போ அதுதான் இப்ப எனக்கு உதவுது கை செலவுக்கு எல்லாத்துக்கும். 17 வயசுல கத்துக்கிட்டு அதே கிளாஸுக்கு எங்க டீச்சருக்கு பதிலா 3 மாசம் டீச்சராகவும் ஒர்க் பண்ண கையில்
3: இப்ப வரைக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
4: ஆமா,
3: உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொன்ன பிடிச்ச பாடலாம்?
4: பெண்களோட முன்னேற்றத்துக்கு கேட்கிற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க.
3: நன்றி.
2: உண்மைக்குமே எங்க வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு கைத்திறமைகள்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தையல் தான். தையல் இப்போ எல்லாம் வெளியே ஒரு ஜாக்கெட்டு ஒரு பிளவுஸ் தைக்க கொடுக்கணுமா, ஒரு பாவடை ஒரு ட்ரௌசரு சட்டை எது தைக்க கொடுக்கணுனாலும் மினிமம் ஒரு 350 ரூபாயாவது ஆகுதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கைத்திறமைகள் ஒரு பிளவுஸ் தைக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப வெளியே போகிற காசு நம்மளே சேமித்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யூனிஃபார்ம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, மேபி வெளியே போகிறாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க போட்டிருக்க ஏதோ சம்திங்

காலேஜ் பிரிஞ்சிருச்சு இல்ல கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த நேரத்திலே நம்ம நம்மளோட கைத்திறமையான தையல் வந்து ரொம்பவே உதவி செய்யும். இதை வந்து அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா லெக்சோனா அக்கா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து பேச்சுமுத்து மகன் முருகேசன். எங்க பேச்சுமுத்து ஒரு சம்மாட்டி. இது நாட்டு நூல் வலை. அப்ப கலங்கட்டி வலைன்னு சொல்றது நாட்டு நூல் வலை. அஷ்டமினுக்கு இங்க இருந்து ஜாம வாங்கிட்டு அம்மாசி பௌர்ணமியை நெருக்கித்தான் கலம்பதைக்கு போகணும். கலம்பதைக்கு போனா மொத்தத்திலேயே தெக்கவாடி, தோப்புக்காடு, சின்னப்பாளம் 23 சம்மாட்டி. பக்கீர் சம்மாட்டி, சின்னவர் சம்மாட்டி, பேச்சுமுத்து சம்மாட்டி, சின்னராமர் சம்மாட்டி, பெரிய ராமர் சம்மாட்டி, கோட்டமுனி, ஐயப்பூர் சம்மாட்டி, இப்படி ஒரு 23 சம்மாட்டி இருந்தாங்க. மாத்தி மாத்தி பிதைச்சுக்கிட்டே வருவாங்க களம். ஒரு பவர்னையில இருந்து அடுத்த அம்மாசி வரைக்கும் அவங்க பிதைக்கலாம். அங்கிட்ட அவங்க அடுத்தவங்க வந்துருவாங்க கணிசம். அதே மாதிரி 23 பேருக்கும் தெரியும் ஏன் நம்ம கணிசம் வந்துருச்சு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தீவுல பிதைச்சிக்கலாம், பாம்பல்ல பிதைச்சிக்கலாம், மொய்து ஊற்றி மண்ணாடி பிதைக்கலாம். மூணு இடத்துல இருந்தால் பிதைக்க முடியும். மூணு குரூப்பு சுற்றி சுற்றி வரும். இந்த 23 பேருக்கு தான் பிதைக்கணும் இந்த கணிசம். அடுத்தவங்க போய் பிதைக்க முடியாது. ஆர்டர் வாங்கணும். இங்கே பிசினஸில் போய் ஜிடியில் கிளம்பதுக்கு போவோம். சோனு நெருக்கி நான் போய் கிளம்ப வச்சுருக்கோம். 13 பேர் போய் 10 நாள் பிதைப்போம். அது எப்படின்னா 80 வலை வச்சுருப்போம். 300 கம்பு அதை ஊண்டி நைட்டு 10 மணியை போல் மீன் பார்ப்போம். மீன் பார்த்துட்டு வந்து காலையில் வத்தி போவோம். அந்த மீன் பார்த்த இடம் காலையில் வத்தி போவோம். அந்த மீன் பார்த்த இடம் வத்தி போவோம். கொட்டை போட்டு தோண்டி மலைய அந்த பூமிக்கு பேச்சுட்டு வந்துடும். ஒரு பாவம் ரெண்டு பாவத்துக்கு ஒருத்தர் கம்பு, ஒரு கம்பு உண்டுவோம். கம்பு உண்டிட்டு அதை என்ன அந்த பார்த்தோம்னா மீன் நைட்டு 12 மணிக்கு பார்த்தோம்னா அந்த 12 மணி நைட்டுக்கு போய் அந்த வலையை எடுத்து மடவலை பூமிக்குள்ள இருக்கும். மேவலையை தூக்கி அங்கே போட்டுவோம் கம்புல. காலையில் அதே வத்து அந்த பிதைச்சமே அதே டயத்துக்கு வத்தி போவோம். ஒரு 13 பேர் போவோம். எப்படியும் ஒரு 10 டன்னு மீனும் 15 டன்னு மீன் பிடிப்போம். ஒரு நாள்லன்னா 3 டன்னுன்னா 4 டன்னு ஏற்றுவோம். 3 வத்த 4 வத்த கருவாட்டுக்கு வேற போடுவோம். அவளி மீன் கருவாடுன்னு சொன்னால் அப்போ கருவாட்டுக்கு தான் ஃபேமஸ். 10 மடங்கு, 20 மடங்கு, அப்போ மடங்கு வந்து 37.5 கிலோ வத்த ஃபுல்லாக ரெண்டு வத்தையும் நான் ஏற்றிருக்கோம். ரெண்டு வத்த 3 வத்த வந்த உடனே 13 பங்கு, 15 வரும். நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்லை கத்துக்கணும்னு மனசுல ஆசையோடு இருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை சில வேலைகள் திடீர்னு வந்துடும், அந்த வேலை வந்த உடனே அதுக்கு ஆளை கூப்பிடணும், அத்தாடி இது வந்து ஆண்கள் செய்கிற வேலை இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு உடனே நம்ம விட்டுருவோம். ஆனா அந்த வேலைகள்ல ஒரு சில விஷயங்களையாவது வீட்டுல இருக்கிற பெண்களே தெரிஞ்சு வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் தெரியுமா? வீட்டுல திடீர்னு ஒரு சின்ன வயரிங் பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, உடனே யாரையாவது கூப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கோ அக்காவுக்கோ இல்ல மனைவிமார்களுக்கோ சின்ன சின்ன எலக்ட்ரீசியன் வேலை தெரிஞ்சிருக்குன்னா முதல்ல என்ன பிரச்சனைன்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி வீட்டுல ஒரு பைப்பு ஒழுகுது, இல்ல ஒரு சுவர்ல ஒரு ஆணி அடிக்கணும், இல்ல வேற ஏதாவது என்ன வீட்டுல தேவையான வேலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி வீட்டில் திடீர்னு வர்ற வேலைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நாமளே செய்ய தெரிஞ்சு வச்சிருந்தா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் அம்மாக்கள் சில நேரம் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் வேலை செய்யலை, இல்லை மிக்சி வேலை செய்யலை, கிரைண்டர் வேலை செய்யலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை இருக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா யாராவது வரட்டும்னு காத்திருக்கவே மாட்டாங்க. அவங்களால முதல்ல என்ன செய்ய முடியும், நமக்கு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை கத்துக்குவாங்க. அந்த நேரத்தில் கத்துக்கிட்டு இல்லை மொபைலை எடுத்து கத்துக்கிட்ட கூட அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை எப்படி சரி செய்யணும்னு ஒரு சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வேலைகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வரும். என்ன நடந்தாலும் யாரையாவது தேடி ஓடணும்னு இல்லாமல் சரி முதல்ல நம்மளே பார்த்துக்குவோம், நமக்கு தெரியலை அப்படின்னா மற்றவங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை தான் அது பெரிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பெண்ணும் அக்காவுமே களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: அக்கா
3: உங்களுக்கு இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? அக்கா இப்ப இந்த கல்யாணம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம இல்லத்தரசிகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கை திறமைகள் வந்து இருந்தா நல்லா இருக்கும், என்ன மாதிரியான திறமைகள் வந்து கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
4: கல்யாண பெண்கள் வந்து ஒரு வண்டி ஓட தெரிஞ்சிருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா எதுனாலும் ஒரு தேவையினாலும் நம்ம ஆங்கில சார்ந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பிளேஸ் கூட பிறந்தாலும் சரி, ஒரு கடைக்கு பிறந்தாலும் சரி, ஒரு பிளேஸ் சாப்பாடு பிறந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஆங்கில சார்ந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே இது நம்மள்ட்ட அந்த இது இருந்துச்சுன்னா நம்மளே நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு தோணுப்போம்.
3: இப்போ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பாரமா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு வண்டியோட தெரியாம இருக்கின்றது இல்ல ஒரு வண்டி இல்லாம இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்?
4: உண்மையுமே ரொம்ப கஷ்டமாட்டா, அதோட நிலைகள் வந்து நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா இப்ப பிள்ளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சினா யாரையாட்டும் ஒரு ஆளுதான் தேடுற மாதிரி இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் குடிக்க போறதுக்கு யாரை நாள் தேடுற மாதிரி தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கார கடலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டைம் உன்னை யாரையாலும் தேடுற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு பெரிய வழிதான்ப்பா.
3: இப்ப நீங்க வண்டியோட கத்துட்டீங்களா?
4: இந்த
3: காலத்துல ரொம்ப முக்கியம், எல்லாரும் வண்டியை சொல்றாங்க, இருந்தாலும் சரி ஆண்கள் கூட ஓட்டிட்டு இருக்காங்க. நல்லா கத்துங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ள வகையில அந்த வண்டியை வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு என்ன பாடலன்னு சொல்லுங்க.
4: அம்மா பேசுறாங்க.
3: நன்றி
4: நன்றி.
2: உண்மைக்குமே இந்த காலத்தில் வந்து பெண்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா வண்டி ஓட்டுறது, டிரைவிங், இது சாரி பைக் ஓட்ட தெரிஞ்சுக்கிறது. திடீர்னு நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு விஷயம், ஒரு உடம்பு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஒரு காருக்கோ இல்லை ஒரு பஸ்லையோ போய் நின்று வெயிட் பண்ணி அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நிற்கிறதுக்கு பதிலாக ஒருவேளை நமக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு, வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளே யாரையும் எதிர்பார்க்காம, கணவரையும் எதிர்பார்க்க வேணாம், ஒரு அண்ணன் தம்பி யாரையுமே எதிர்பார்க்காம பெண்களாகிய நமக்கு இந்த பைக் ஓட்ட தெரிஞ்சு அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு மேபி சுகமில்லை அப்படின்னா நம்மளே கூட்டிட்டு போகலாம். ஆகவே இந்த டயத்தில் பெண்களாகிய நமக்கு ரெண்டாவதா தையலுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா பெனோக்கா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:29 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்ல கத்துக்கணும்னு மனசுல ஆசையோட இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பு தங்கை அமிலி ஜெனிபர் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனம்மா.
2: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறம்மா. ஏதோ நீண்ட நாள் கழித்து கொஞ்சம் வெயிலின் தாக்கம் நேத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சுது.
2: மழை பெஞ்சிச்சா? ஓகே, எங்களுக்குமே இங்க கொஞ்சம் மந்தாரமா தான் இருக்கு. நானும் மழை பெய்யும் தான் பாக்குறேன், மழை பெய்யாது போல.
3: சித்திர கத்திரி வெயில விட அதிகமா இருந்துச்சுமா இந்த 10-15 நாளா.
2: ஓகேண்ணா,
3: அப்படியே வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு தார்சு கட்டுறதுக்குள்ளே இருக்க முடியல. அப்படியெல்லாம் எங்க வீட்டை சுத்தி எத்தனைக்கும் மரம் இருக்கு, அவ்வளவு காணலா இருந்தது. ஒரு 40 நிமிஷமா நல்ல மழை, அப்புறம் கொஞ்சம் நல்லா கூலிங்கா இருக்குமா.
2: சரிண்ணா, சரி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள் பெண்கள் என்ன மாதிரியான கைத்திறமைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த காலத்துல?
3: கண்டிப்பாமா, இன்னைக்கு வந்து நம்ம கடலோசை பண்புகளை பொறுத்தவரை ஒரு பெண்களுக்கு ஊக்கம் தர வகையில ஒரு அற்புதமான தலைப்பு ஒவ்வொரு நாளும் தரீங்க.
2: ஓகேண்ணா,
3: அதுக்கு முன்னா வாழ்த்து சொல்லிடுறேன்.
2: தேங்க்யூண்ணா.
3: வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட், இன்னைக்கு படிச்ச பெண்களா இருக்கட்டும் இல்ல படிக்காத பெண்களா இருக்கட்டும், படிக்காதவங்கன்னு இன்னைக்கு காலத்துக்கு இல்ல, எல்லாமே படிச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு. ஒரு டிகிரி டபுள் டிகிரியும் படிச்சிருக்காங்க. சில பேர் குடும்ப சூழ்நிலை காரணமா பிளஸ் டூட கூட நின்னுக்கிறாங்க.
2: கண்டிப்பா ஓரளவு அப்படியே முடங்கி போறது இல்ல, ஒரு சில விஷயங்கள் கத்துட்டு தான் இருக்காங்க.
3: கண்டிப்பா, இப்ப முதல்ல அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா இந்த தையல் தொழில கத்துக்க முயற்சி பண்றாங்க.
2: கண்டிப்பா தையல் தான், வீட்டிலேயே இருக்கமே தையல் போனா ஏதாவது ஒரு வருமானத்தை நம்ம வீட்டிலயே நிறுத்திக்கலாம், வெளியே குடுக்கணும் ஒரு ஆர்வத்திலேயே பெண்கள் வந்து போறாங்க. சொல்லுங்க.
3: அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். எங்க வீடு அருகில்தான் ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க.
2: ஓகேண்ணா.
3: அவங்க கணவர் ஒரு விபத்துல இறந்துட்டாரு.
2: ஓகேண்ணா.
3: அந்த பொண்ணு வந்து அவ அப்படியே ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தத்தளிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு வேணா நீ போ, ஒரு 10 நாளைக்கு போனீங்கன்னா தையல் தொழில் கத்துக்கிட்டீங்கன்னா பொழைச்சிக்கலான்ட்டு அது போய் அந்த தையல் தொழில கத்துக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு அதுக்கு ஆர்டர் நிறைய வருது, எது நல்லா தைச்சு கொடுக்கறாங்க.
2: ஆமா, அவங்க அப்படியே முடங்கி போகல இல்ல
3: முடங்கி போகல. ஒரு 3 மாசம் அவங்க போய் கூலிக்கு இருந்து கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தெம்பு தகுதி வந்திருக்குன்னா அதுக்கு தையல் தொழில் வந்து அவங்களுக்கு ஒரு மூலதனமா அமைஞ்சிருக்கு.
2: ஓகேண்ணா. சரி, வேற எந்த மாதிரியான தொழில்கள்லாம் கைத்திறமைகள் வந்து பெண்கள் வந்து இந்த காலத்துல வீட்டுல இருக்க பெண்கள் வந்து கத்து வச்சுக்கிருக்காங்க?
3: அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா கிராமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன கிராமத்துல எடுத்துக்கிட்டா இந்த முட்டை பணியாரம் இட்லி இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் படிச்சு நம்ம இவ்வளவு படிச்சிருக்கிறோம் அச்சப்படுறது இல்லம்மா.
2: இப்ப பெண்கள் துணிஞ்சுட்டாங்கண்ணே இந்த சையா ஃபீல் பண்றது, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல, நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு மரியாதை பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால அவங்களே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பெண்கள்லாம்.
3: உண்மை ஏன்னா இன்னைக்கு நான் என்னை உள்பட சொல்றேன், ஆண்களை விட பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் நான் சொல்றேன். அதுக்கு என்ன காரணம், அவங்க வந்து ஏதோ ரூபத்துல வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா வச்சிருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு.
2: கண்டிப்பா.
3: ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன், டபுள் டிகிரி அந்த பொண்ணு படிச்சிருக்கிறாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை வறுமை, அவங்களுக்கு கீழே 2 தங்கச்சி பசங்கள்ல.
2: ஓகேண்ணா.
3: நான் திருமணம் செஞ்சுக்கலாம் பரவாயில்ல, என் தங்கச்சிங்களுக்கு நல்ல முறையில படிக்க வச்சு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்ட்டு சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ஒரு முட்டை பணியார கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு முட்டை பணியார இட்லி தோசை டபுள் டிகிரி முடிச்சுட்டு அந்த பொண்ணு தான் அனுப்பிக்கிட்டே
2: நிக்குது.
3: அது என்ன, ஒண்ணு பெரிய ஹோட்டல்லாம் கிடையாதுங்க, சுத்திலும் மேல தகரட்ட சுத்திலும் கீத்து, கொஞ்சம் கூட வெக்கப்படல அந்த பாப்பா. 29 வயசு ஆகுது
2: இப்ப. தம்பி தங்கச்சிங்க எல்லாம் படிச்சுட்டாங்களா? அவங்களுக்கு
3: தங்கச்சிங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. தம்பி இல்ல, மூணு பொண்ணுங்க மட்டும்தான்.
2: சரிண்ணா.
3: அதையெல்லாம் நினைக்கக்குள்ள உண்மையில இந்த சமுதாயத்துல வந்து தன்னம்பிக்கை வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா பெண்கள் கிட்டக்குது.
2: கண்டிப்பாண்ணா.
3: அப்ப படிப்புங்கிற ஒரு அறிவு தேவை. ஏன்னா அந்த அந்த படிப்பு இருந்தா உழைப்பு வந்து பல ரூபத்துல அந்த உழைப்பு நமக்கு கிடைக்கும். அதனால படிச்சுட்டு அது கொஞ்சம் கூட அச்சப்படல வெக்கப்படல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு கட்ட இடம் வாங்கிடுச்சு.
2: ஓகேண்ணா. ஓகே.
3: நான் எங்க உணவகத்துல தாண்டி அந்த பக்கம் ஏதாவது போனா அந்த பொண்ணு கடையில போய் மொட்டை மணி நேரம் வாங்குவேன்.
2: எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா?
3: அருமையா இருக்கும். சட்னி சாம்பார் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை எங்க நாங்க எப்படி எங்க உணவகம் வந்து வீட்டு சமையல.
2: ஓகேண்ணா.
3: அதே போல இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். சைவம்தான்.
2: ஓகேண்ணா. ஓகேண்ணா. முட்டை பணியாரத்தை பத்தி இன்னொரு நாள் சமையல் பத்தி பேசும்போது சொல்லுங்க.
3: அது ஒண்ணுமா. அடுத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டூ வீலர் ஓட்ட கத்துக்கணும்.
2: கண்டிப்பாண்ணா. டூ வீலர் கண்டிப்பா ஓட்ட கத்துக்கணும். எனக்குமே ஓட்ட கத்துக்குது. ஓட்ட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
3: எல்லாருமே டூ வீலர் ஓட்டாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கணவனை எதிர்பார்த்திருக்கணும் அல்லது உறவினரை எதிர்பார்த்திருக்கணும். இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல.
2: கண்டிப்பாண்ணா.
3: அந்த டூ வீலர் எடுத்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஓட்டு போறாங்க. அடுத்தது அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதுக்கு ஓடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு உதவியா இருக்குமா அந்த டூ வீலரு.
2: கத்துக்கணும்.
3: ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரெண்டு பேர்த்த குறிப்பா நான் உதாரணம் காட்டினேன். அது மாதிரி பெண்கள் தன்னம்பிக்கையோட வாழணுங்கிறது என்னுடைய ஆசைமா.
2: கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ அண்ணா உங்க கருத்துக்கு.
3: அதுக்கு வந்து இந்த வாகனத்தை ஓட்ட கத்துக்கணுமா.
2: கண்டிப்பாண்ணா.
3: இது படம் வந்து எல்லோரும் நல்லவரேமா.
2: ஓகேண்ணா.
3: அதுல பாடல் வந்து சிகப்பு கல்லு மூக்கத்திங்க பாடல்.
2: ஓகேண்ணா. தந்துடலாம்ணா. தேங்க்யூ அண்ணா.
3: எங்க கடலோசை பண்பலை தாளாளருக்கும் உங்களுக்கும் மேலும் மேலும் நன்றி வாழ்த்துக்கள்.
2: ஓகேண்ணா. தேங்க்யூ அண்ணா.
3: நன்றிமா.
2: உண்மைக்குமே இந்த காலத்துல பெண்களாகிய நம்ம வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயம் கைத்திறமைகள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேல நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கையும் வேணும், பொறுமையும் வேணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா கணேசன் நான் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்ல கத்துக்கணும்னு மனசுல ஆசையோட இருக்குங்களா, அதை பத்தி சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம வீட்டில் எப்படியாவது ஒரு மூலையில பொருட்கள் எப்பயுமே கிடக்கும்னு சொல்லலாம். வீட்டில் நம்ம பெற்றோர்களோ இல்ல கணவர்மார்களோ அது ஏன் இப்படி குப்பை மாதிரி இருக்கு, கீழே போடுமா எடுத்து அப்படின்னு எல்லாரும் வீட்லயும் யாராவது ஒரு ஆள் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு குப்பையா தெரிகிற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பொக்கிசமா தெரியலாம். அதுலயும் ஒரு சில பெண்களுக்கு குப்பையா தெரிகிற அதே பொருள் மற்ற பெண்களுக்கு பெண்களோட கண்ணுக்கு வந்து வேற மாதிரி தெரியும். ஒரு பழைய டப்பாவை பார்த்தாலும் இதுல ஏதாவது செய்யலாம்னு யோசிப்பாங்க, ஒரு பழைய துணியை பார்த்தாலும் இதை வீணாக்காம வேற ஏதாவது பயன்படுத்தலாம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி யோசிச்சு வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை பயனுள்ள பொருட்களாக மாற்ற நமக்கு தெரிஞ்சிருந்தா அது எவ்வளோ நல்லா இருக்கும். என்ன, வீட்டில் பழைய பாட்டில்கள் இருக்கும், அதை அப்படியே தூக்கி போடாமல் சுத்தம் பண்ணி அதில் செடி வளர்க்கலாம். பழைய டப்பாக்கள் சுத்தம் பண்ணி அதில் சின்ன சின்ன பொருட்களை, நமக்கு குட்டி குட்டியாக இருக்கிற பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். பழைய துணிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மேட்டு செஞ்சுக்கலாம், இல்லை பைகள் செஞ்சுக்கலாம். இந்த நைட்டிலாம் பழசாக கொஞ்சம் போயிடுச்சு, இல்லை நல்லா இருக்குது ஒருவேளை பிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அதில் வந்து தலையண உரையெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை செய்யலாம். பழைய அட்டையை வெட்டி கூட குழந்தைகளோட பொருட்களை ஒழுங்காக வைக்கிற மாதிரி மாற்றலாம். இப்படி வீட்டில் இருக்கிற பொருளையே வேறொரு விதமாக பயன்படுத்த தெரிஞ்சிருந்தா நமக்கு செலவும் குறையும், பொருளும் வீணாகாது. இந்த நேரத்தில் ஒரு நேயர் மேனேஜருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ,
2: உங்கள் பேர் என்னக்கா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: திடீர்னு
2: வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பொருள் வேலை செய்யல, இல்ல ஒரு மிக்சி வேலை செய்யல, இல்ல ஒரு வயரிங் வேலை, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்னா நீங்களே செஞ்சிருவீங்களா, இல்ல வந்து உங்க கணவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்ல அதுக்கு உண்டான ஆட்களை வந்து கூப்பிடுவீங்களா?
3: இல்ல சிஸ்டர், என்னால மிக்சி திடீர்னு ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஆஃப் ஆயிரும், அதையும் கரெக்ட் பண்ணிடுவேன். அந்த மிக்சிக்கு அடியில வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் மறுபடியும் ஓடிடும். அதுக்கப்புறம் ஃபேன் அப்புறம் வந்து கண்டென்சர் போச்சுன்னா அது ஃபிட் பண்ண தெரியும். அப்புறம் வந்து ஜாக்கெட் தப்பேன், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கும் போட்டுக்கிறேன், வெளியில கொடுக்க மாட்டேன், நானே நானே கொஞ்சம் ஒர்க்
2: போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும்,
3: அது ஒரு 10 வருஷமா தெரியப்பா, எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன்.
2: சரி, இந்த எலக்ட்ரிசி இந்த மிக்சி எல்லாம் ஓடல அப்படின்னா கீழே உள்ள பட்டனை வந்து தட்டி விட்டா மேபி ஓடும் அப்படின்னு
3: சொல்லுவாங்க. தேங்காவோ இல்ல வேற நிறைய பொருள் போட்டு பெரிய ஜார்ல போட்டோம்னா திடீர்னு ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து மிக்சிக்கு அடியில வந்து ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை நம்ம பிரஸ் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் ரன் ஆயிரும்.
2: ஓகேக்கா, ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா உங்க கருத்துக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா தந்துடலாம்க்கா. தேங்க்யூக்கா. ஜென்சி அக்கா தான் பேசினாங்க பாமல்ல இருந்து. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மிக்சிலாம் நம்ம மிக்சியில் ஏதாவது பொருள் போட்டு நம்ம அரைக்கும் போது ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா சில நேரம் மிக்சி சுத்தாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, மிக்சியை தூக்கி கொஞ்சம் கவுத்தி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாதிரி பட்டன் டைப்பில் இருக்கும், அதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை நானுமே செஞ்சு பார்த்துருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி தையல் விஷயங்கள், இப்போ நம்ம தையல் விஷயம் பற்றி பார்த்துருக்கோம், பைக் ஓட்ட எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததாக நம்மளோட ஜென்சியக்காவுமே மிக்சி ஒருவேளை ஓடலை அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் பெண்களாகி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மிக்சி உடனே ஓடலை அப்படின்னு சொன்ன நம்ம கடைக்கு கொண்டு தூக்கிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத

0: பிற்பகல் 11 மணி.
1: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளிஜெனிஃபர். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்ல கத்துக்கணும்னு மனசுல ஆசையோட இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயாவும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அடுத்ததான் ஒரு நேயருமே வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு வீட்டுல வந்து இந்த விஷயம் தெரியும், நான் இந்த விஷயங்களை கைத்திறமைகளை கத்து வச்சிருக்கேன்னா என்ன விஷயம் கத்து வச்சிருக்கீங்க, இல்ல ஆசை இருக்கா சொல்லுங்க.
3: நம்ம பெண்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலையிலுமே எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு விஷயம் கை வேலைன்னு மறைஞ்சுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகேக்கா.
3: இதுல பாத்தீங்கன்னாக்க நீங்க கேட்ட அத்தனை விஷயமே தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து கத்துட்டா இருக்கேன். சமையல் தெரியும், தையல் வேலை தெரியும், ஒயர் கூட போடுறதுல இருந்து, குரோசா போடுறதுல இருந்து, உள்ளன் போடுறதுல இருந்து
2: எல்லாமே சின்ன பிள்ளைல இருந்தே கத்துக்கிட்டீங்களா?
3: ஆமா. எப்படிங்க?
2: இல்ல இல்ல, தனியா போய் இதுக்குன்னு தனியா போனீங்களா, இல்ல அம்மாக்கு இதுல அந்த விஷயங்கள்லாம் தெரியுமான்னு கேக்குறேன்.
3: இல்ல இல்ல, டைலரிங் வந்து அம்மா தைக்கக்குள்ள அவங்க தைக்கிறத பாத்துட்டு இருக்கக்குள்ளயே அப்படியே கத்துக்கிட்டோன்னு
2: வச்சுக்கோங்க.
3: டைலரிங் போகாமயே இப்போ வந்து என்னுடைய பிளவுஸ் என்னுடைய எனக்கு தேவையான அத்தனையும் நானே தைச்சுக்கிறேன். கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கல நானு.
2: ஓகே, உங்க குழந்தைகளுக்கும் தைச்சு குடுக்கறீங்களா?
3: எனக்கு ரெண்டு பசங்க தான், அவங்க மருமகளுங்க அவங்க தைக்கிறாங்க. நான் வந்து எனக்கு தேவையானது நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எங்க கடை வந்து மளிகை கடை வச்சப்பறம் அத்தனை வியாபாரத்துக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் நானே தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் எங்க கடைக்கு.
2: என்ன
3: லிஸ்ட் நிறைய இருக்கு சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க.
3: நான் சொல்லிருக்கேன் கேளுங்க. இட்லி மாவு ரெடி பண்றது, உருளைக்கிழங்கு சிப்ஸ், முறுக்கு, தேங்காய் பருத்தி, ரவா லட்டு, அப்புறம் அதிரசம்.
2: சரி, கையால் நீங்களே தயாரிச்சு பண்ணும்போது உங்களுக்கு லாபம் எந்த மாதிரி இருக்கும், பொருளுக்கு தக்கன லாபம் அதிகமா இருக்குமா இல்ல எப்படி?
3: ஆமா, நாம வந்து வெளியில வாங்கி வைக்கிறது வந்து ஒரு சில நாள்ல வந்து அதனுடைய டேஸ்ட் மாறிடும். நம்மளே செய்யறது வந்து நம்ம வந்து வேற அதாவது நல்ல குவாலிட்டியா எங்க கடையில விக்கிற ஐட்டத்தை வச்சுதான் நான் ரெடி பண்ண. அதுக்காக நம்ம விக்கிறமே சொல்லிட்டு நான் தனியா வேற எல்லாம் ரெடி பண்ண மாட்டேன். அதனால பார்த்து நீங்க ஒரு மாசம் இருந்தா கூட அது என்னுடைய டேஸ்டோ தரமோ குறைவா போகாது. அதனால வந்து நமக்கு வெளியில வாங்கி விற்கக்குள்ள அதுல
2: நீங்க அதிரசம் எல்லாம் ஒரு 2-3 அதுக்கப்புறம் கடையில வாங்குறது எல்லாம் அப்படியே அந்த அந்த ரெடிமேடு மாவா இருக்குமோ போட்டு அந்த அன்னைக்கு பொழுது நல்லா இருக்கு.
3: அதிரசத்துக்கு
2: மாவு இந்த சேர்த்து வைப்பாங்கல்ல, அதுக்கு மினிமம் 2-3 ஆகணும்ல?
3: அது ஆகலாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னாக்க அரிசி வந்து அதிரசத்துக்குன்னு தரமான அரிசி வருது. அது போட்டீங்கன்னாக்கா டேஸ்ட் இன்னும் கூட வரும். நம்ம ரேஷன் அரிசி போட்டோம்னாக்கா அந்த அளவுக்கு வர்றது இல்ல. அதனால அது அது ஒரு விதம் இருக்கு. அப்படி எண்ணெயும் வந்து நம்ம நல்ல எண்ணெயா பார்த்து பொறிச்சோம்னாக்க ஒரு மாசம்னாலும் கெட்டு போகாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்.
2: எல்லா தெரிஞ்சையும் கையில வச்சிருக்கீங்க.
3: எல்லாமே தெரியும், சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டேன். வந்து வண்டி ஓட்டணும்னா கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க இப்ப டிவி ஓட்டிட்டு போவேன் நானு, திடீர்னு நினைச்சுன்னா பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா ரிசர்வ்ல போட்டு ஓட்டணும். ரிசர்வ்ல போட்டு ஓட்டக்குள்ள நீ எடுத்ததுமே ஸ்டார்ட் ஆகுது, உடனே சோக் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் பிரேக் கொஞ்சம் லூஸ் ஆயிருந்ததுனாக்க சைலன்ஸ் பின்னாடி ஒரு சின்ன நெட் ஒன்னு இருக்கு, அது கொஞ்சம் நீங்க டைட் பண்ணீங்கன்னா பிரேக் வந்து லூஸ் ஆயிருக்கிறது டைட் ஆயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா
2: மெக்கானிக்கும் கூட நீங்க
3: இல்ல எனக்கு தேவையான
2: தேவைதானே கண்டிப்பா வண்டி ஓட்டுறது அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரொம்ப வருஷமா ஓட்டினாலதானே அதுல ஒரு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். சொல்லுங்கக்கா
3: என்னைக்கு
2: சூப்பர்கா.
3: அதனால வந்து ஒரு சில அப்பாவும் வந்து சைக்கிள் வேலையெல்லாம் அப்பா வந்து எலக்ட்ரீஷியன் வேலை எல்லா வேலையுமே அப்பா செய்வாரு. அவங்க கூட இருந்து அத்தனை வேலையும் கண்ண பார்த்த கை
2: கண்ணு பாக்குது கை வேலை செய்யுது.
3: ஆனா அப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த காலத்துல எல்லாருமே வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இதுதான் சொல்லுவாங்க கண்ணு பார்த்தா கை செய்யணும். நாம ஒவ்வொன்றத்தையும் கூட இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது, நீ பாக்குறீங்கள நீ கத்துக்கணும், அதுதான் உனக்கு சிறப்பா இருக்கும். நம்ம சொல்லி அதாவது சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
2: ஓகே அக்கா, தேங்க்யூ அக்கா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு படம் வந்து உயிரு, பாட்டு வந்து பூங்காற்றிலே உன் சுவாசத்தை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்ல அந்த பாட்டு கொடுத்துருங்க
2: உயிரே படத்துல இருந்து. ஓகே தந்துடலாம்க்கா, நன்றி அக்கா.
3: நன்றி.
2: அரூர்ல இருந்து நம்ம வசந்தி அக்கா தான் பேசினாங்க. உண்மைக்குமே அவங்க வந்து கடைக்கு தேவையான பொருட்கள் இந்த அதிரசம் முறுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை டூ வீலரில் கூட ஏதாவது ஒரு வேளை ஒரு சின்ன வேளை வந்துருச்சு அப்படின்னா கூட அதையுமே பண்ணிடுவாங்களாம். சூப்பருங்க. உண்மைக்குமே இந்த காலத்தில் பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் மாதிரி தான் இது. யாரையும் சார்ந்திருக்குன்னு தேவையில்லை, நமக்கு ஒரு மெக்கானிக் வேலை தெரியணுமா சின்ன சின்ன வேலைகள் அதுக்காக போய் ரொம்ப டெப்த்தாக போயிட்டு வரணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. நம்ம ஒரு சில விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்கண்ணா உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கண்ணா. உங்க வீட்டுல உங்க அம்மா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இப்ப நாங்க வீட்டுல இல்ல அப்படின்னா எங்க அம்மா வந்து இந்த வேலையை ஒரு அவசரமான இந்த வேலை இதை செஞ்சிருவாங்க அப்படின்னா நீங்க என்ன வேலையை சொல்லுவீங்க? அம்மாவுக்கு என்ன வேலை தெரியும், இல்ல அக்கா தங்கச்சிகளுக்கு என்ன வேலை தெரியும்?
4: நீங்க
2: செஞ்சு குடுப்பீங்களா? நம்ம என்ன கேக்குறோம்னா அம்மாவுக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஆம்பளையால் தான் ஆண்கள் தான் இந்த வேலையை செய்யணும், ஒரு பைப் உடஞ்சிருச்சு இல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை இந்த வயிறு போச்சு இதெல்லாம் உங்களையோ இல்ல உங்க அப்பாவையோ தான் அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல அம்மா எங்க அம்மாவுக்கு இந்த வேலை நாங்க தேவையில்ல, அம்மாவே இந்த வேலையை செஞ்சிருவாங்க அப்படின்னா அம்மாவுக்கு என்ன வேலை தெரியும் நான் கேக்குறேன். நீங்க ஹெல்ப் பண்றீங்க, சந்தோஷம், ஹெல்ப் பண்ணணும் அம்மாவுக்கு கண்டிப்பா. அம்மாக்கு என்ன ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? ஏதாவது இப்ப ஒருவேளை பல்ப் எரியல, பல்ப் அவங்களே மாத்திருவாங்களா இல்ல நீங்க வரணும்னு வெயிட் பண்ணுவாங்களா? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வரும் வேணும்? உண்மைக்குமே எங்க பெண்களாகிய நம்ம ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், எப்பயுமே ஆண்களை சார்ந்திருக்கணும், அவங்க வந்துதான் இதை பண்ணணும் இவங்க தான் இதை பண்ணணும், நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது அம்மாடி அவங்க வரட்டும் அவங்க வந்தாதான் நான் இந்த வேலையை செய்ய முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பெண்டிங்லேயே போடாம அந்த விஷயத்த ஒருவேளை நமக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையிலேயே உலகமே இருக்கு, மொபைலை எடுத்து கூட அவசரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது இதை எப்படி பண்ணணும் இந்த லைட் எரியல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்காக எவ்வளோ விஷயம் வேணுமோ அது ஃபுல்லாகவே நம்ம மொபைல் இருக்கு. அதுவும் தெரியல அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் கணவரோ குழந்தைங்களோ நம்ம பிள்ளைகள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா லிஸ்டி அக்காவுமே களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
5: வணக்கம் ரொம்ப
6: விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள்னா இந்த சிப்பி கொடுக்கறது, கூடை பின்னுதல், அப்புறம் இந்த மப்ளர் இதுகள்லாம் செய்யறது, இந்த சோப்பு எல்லாம் தயாரிக்கிறது, குழந்தைகளுக்கு வந்து நம்மளே வீட்டுல இருந்து ஊட்டச்சத்து எல்லாம் தயாரிச்சு கொடுக்கறது. இது நமக்கு மட்டும் தெரிஞ்சதை நம்ம வச்சுக்கிறாம நம்ம மற்றவங்களோட உதவியால ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு நம்ம எடுத்தோம்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப விஷயங்கள் வந்து வந்துட்டு இயல்பாவே, இப்ப நார்மலாவே இந்த டிராயிங் பண்றது, எழுத படிக்க தெரிஞ்சது, இது எல்லாமே இருக்குது. அதனால நம்ம கத்துக்கிட்டா புரிஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.
5: இப்படி நீங்க என்ன மாதிரியான ஒரு திறமையை வந்து கத்து வச்சுட்டு இருக்கீங்க?
6: இவ்வளவு நாளுக்கு நமக்கு என்ன திறமை இருக்குது? எனக்கு என்ன மாதிரி திறமை இருக்குன்னு நல்லா எழுதுவேன், அதுக்கப்புறம் நல்லா பேசுவேன். நான் ஸ்கூல்ல இருந்தே வந்து பேச்சு போட்டியில எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி தான் வந்தேன். ஒருவேளை கடலோ சேஃபம்ல எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிச்சுன்னா அங்கேயும் வந்து நான் வந்து என்னுடைய திறமையை வந்து கண்டிப்பா காட்டுவேன். ஆனா இப்ப வந்து குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிறது என்னால முடியாது. ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை நான் பயன்படுத்தி அதை நான் எனக்கு வந்து வச்சுக்கிறேன்.
5: திறமை நல்லா வளர்த்துக்கோங்க. குழந்தைய வாழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்களும் உங்களுக்கு உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலைக்கு வந்து போங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேலை சொல்லுங்க?
6: வாடி ரசாதி பாட்டு போடுங்க.
5: நன்றி.
6: நன்றி தம்பி.
2: உண்மைக்குமே ஒரு சில பெண்கள் வந்து வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே ஒரு நேரம் வந்து ஃபேனு டொக்கடி டொக்கடி டொக்கடி டொக்கடி டொக்கடின்னு ஓடிட்டே இருந்துச்சு. என்னடா ஃபேன் போட்டவுடனே டொக்குன்னு சவுண்டு வருது, ஒரு 10-15 செகண்ட் டொக்க டொக்க டொக்கன்னு சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தா மேலே அது கெப்பாசிட்டரா கண்டென்சரான்னு தெரியல, சாரி, அது வந்து கலண்டு அதில் இருக்கிற ஸ்டாண்டிலிருந்து கீழே விழுந்துருந்துச்சு. நானும் சேரை போட்டு எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளையால் வரணும் அப்படிங்கிற வரைக்கும், எங்கள் அப்பா வரணும் அப்படின்னு, என் அண்ணன் தம்பி வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நானே சேரை போட்டு அதுமேலேயும் ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி பார்த்தா அந்த கண்டென்சர் தான் நினைக்கிறேன் கீழே கலண்டு விழுந்திருந்தாங்க. சுவிட்சையெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு நானே டேப்பு போட்டு ஒட்டி விட்டு அதுக்கப்புறம் ஃபேனை போட்டேன், சவுண்டே இல்லாமல் கடகடன்னு ஒன்றுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுமே கற்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததா லிஸ்டிக்காக கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:26 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அப்படி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, இல்ல இன்ன வரைக்கும் கத்துக்கணும்னு மனசுல ஆசையோட இருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த கைத்திறமைகள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது பெரிய செலவு எதுவும் தேவையில்லை, நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பொருட்களை தான் பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் நேரம், கொஞ்சம் யோசனை, கொஞ்சம் பொறுமை இருந்தாலே போதும். முதல்ல பார்த்தா சாதாரணமாக இருக்கிறமா ஒரு பொருள் நாம் கொஞ்சம் வேலைகள் பண்ணதுக்கப்புறம் அழகாக மாறிடும். அப்போ நமக்கே ஒரு சந்தோஷம் வரும், இதை நாம தான் செஞ்சோமான்னு சொல்லும் போது கிடைக்கிற திருப்தியே வேற. இதை நம்ம வீட்டுக்கும் நல்ல பழக்கம் தான், இதை நம்ம இந்த மாதிரி வீட்டுகளுக்கு செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். தேவையில்லாதையெல்லாம் உடனே தூக்கி போடாம இதுக்கு இன்னும் ஏதாவது பயன்பாடு இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். குழந்தைகளுக்கு இதை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். ஒரு பொருளை பார்த்த உடனே இதை குப்பைன்னு முடிவு செய்யாம அதுலேருந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற யோசிக்கிற பழக்கம் நமக்கு வந்துடும். அந்த யோசிக்கிற திறமையும் ஒரு பெரிய திறமை தானே. ஒரு சரி சாதாரண ஒரு டப்பா, எங்கள் வீட்டுகளெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து சொல்லுவாங்க இதை தூக்கி கீழே போடு, என்னத்தை போட்டு சேர்த்து சேர்த்து வச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைய என்ன பண்ணுங்கன்னா, செல் ஸ்டாண்ட் இருக்குல்ல பக்கத்தில் சுவிட்ச் போர்டு இருக்கும், சுவிட்ச் போர்டு இருக்குது ஆனால் மொபைலை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, ஒரு ஆணியை மட்டும் அப்பா இந்த ஆணியை மட்டும் அரைஞ்சு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆணியை அரைஞ்சு கேட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டிலுக்கு சினுக்கோழி எடுத்து ஓட்டையை போட்டு அந்த வாட்டர் பாட்டில பாதியாக கட் பண்ணி கொழுவி விட்டு மொபைலை சார்ஜ் போடணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி மைண்டோடே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்களா, நீங்கள் கீழே போட சொன்னீங்க, நான் அதுக்கு நல்லா கலர்லாம் பெயிண்ட்லாம் அடித்து எப்படி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, செல் ஸ்டாண்டு நானே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, குழந்தைகளுமே ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு சில வீட்டுகளில் வந்து அட்டைப்பெட்டிகள்லாம் இருக்கும், அட்டைப்பெட்டியை வந்து பார்க்க இந்த ட்ரெஸ் அட்டைப்பெட்டி, அந்த ட்ரெஸ் அட்டைப்பெட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளிப்புகளை ஒரு பக்கம், இந்த சீப்பு இதுகளெல்லாம் குட்டி குட்டியாக சின்னதுக்கு தான் வீட்டில் இந்த மாதிரி வேலைகளை வந்து பெண்கள் செய்கிறத ஒரு தாய்மார்கள் செய்கிறத பார்த்து தான் குழந்தைகள் மாறுவாங்க. இருந்தாலுமே பள்ளிகள்லையுமே இந்த விஷயங்கள் வந்து ஒரு பேப்பரை கொடுத்தா அதை எப்படி மாடனாக கொண்டு வரணும். நான் ஒரு நாள் வந்து ஃபங்க்ஷன் போகணும், கையில் வந்து போய் உக்காந்து சாப்பிட்டு வர்றதுக்கெலாம் டைம் இல்லை, போன உடனே மொய்க்கவரை கொடுக்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தான் எங்கள் அக்கா மகன் என்ன பண்ணா அப்படின்னா, சித்தி உங்களுக்கு வந்து இப்போ இது தானே மொய்க்கவர் தானே இல்லை, இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு மொய்க்கவரை ஒரு கலர் பேப்பர் எடுத்தாங்க, அதில் என்னென்னமோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாங்க. இப்போ தான் அட்வான்ஸாக இந்த ஃபேன்சி கடைகளையும் சரி ஸ்டேஷ்னரி திங்ஸ் கடைகளையும் சரி ஒரு மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல் அந்த எங்கள் அக்கா மகள் வச்சுருக்காங்க, அதை எடுத்தாங்க கவர் மொய்க்கவர் செஞ்சாங்க, மேலே அங்கங்கே பொம்மைகளையும் பூவையும் ஒட்டி விட்டு இந்தாங்க மொய்க்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளைகள் உண்மைக்குமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. மொய்க்கவர் யார் வந்து இந்த பாட்டிலில் வச்சு செல் ஸ்டாண்டு செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த கவரையுமே செஞ்சாங்க. இப்படி நம்ம பிள்ளைகளை உத்து கவனிக்கும் போது அவங்களுக்குள்ளேயுமே நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கும், அதுவுமே கைத்திறமைகள் தான். நான் போய் மொய்க்கவரை வாங்குறதுக்கு போய் நின்றுக்கிட்டு கிடக்கிறதுக்கு, ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து வீட்டிலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுமே ஒரு திறமை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் தங்கச்சி மடத்துலேருந்து டோனா அவங்களுமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம், என்னோட பேர் வந்து டோனா, நான் தங்கச்சி மரத்துலேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இல்லத்தரசியல் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசியல் வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு கைத்திறமையெல்லாம் கற்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தையல் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தையல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சாரீ எடுக்கிறோம், அந்த 500 ரூபாய்க்கு சாரீ எடுத்து சட்டை தைக்கிறதுக்கே நம்ம 1000 ரூபா, அதாவது அந்த 500 ரூபா சாரீ எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ கிராண்டாக சட்டை தைக்கிறக்கா

0: நம்ம அந்த இடத்துல 1000 ரூபாய் போட்டாதான் நம்மளே கொஞ்சம் கிராண்டா காட்டும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தையில தெரிஞ்சு வச்சுக்கலாம், அது பெண்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கைத்திறமைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்னோட வீட்டுல ஒரு ஃபேன் ஸ்லோவா ஓடுதுன்னா நானே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன், எங்க ஃபேன் ஸ்லோவா ஓடுதுங்க, எனக்கு ஒரு கண்டென்சர் மட்டும் வாங்கிப்பாங்க, நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த கண்டென்சரை நான் மாட்டி நான் ஃபேனை ஓட விட்டுருவேன். மோட்டரா இருக்கட்டும், அப்புறம் வீட்டுல டேங்கு வாட்டர் டேங்கு கிளீன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் திறமையெல்லாம் நான் கத்து வச்சிருக்கேன். எனக்குள்ள ஒரு ஆசை வந்து தையல் கத்துக்கணும், நான் நிச்சயமா நான் தையல் போய் நான் அந்த தையலுங்கிற அந்த இதையும் நான் கத்து வச்சுக்கிருவேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்த கடலூர் சேஃபம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆஹா படத்துல இருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, அந்த பாட்டு கண்டிப்பா போடுங்க, நான் எதிர்பார்ப்பேன்.
1: தங்கச்சி படத்துலேருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே வந்து இந்த டேங்கு கிளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம சின்ன பிள்ளைகளையோ இல்லை வந்து வீட்டில் ஆண்கள் யாராவது இருந்தால் தான் அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கூட சில நேரங்கள் வந்து பிடிக்காமையே வச்சுருவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு உண்மைக்குமே வந்து நமக்கு டேங்க் கிளீன் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். இதையுமே நம்ம கற்று வச்சுக்கிடுவோம். நேர்கள்ட்ட பேச தான் யார் யார்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததா டோனா அவர்கள் கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கடலூர் சேஃபம்க்கு வணக்கம். என் பேர் பிரின்சி, ஊர் தங்கச்சி மேடம், ஏரியா வந்து மாந்தோப்பு. எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரீம்னா டான்ஸ் ஆடணும், டான்ஸ் தான் எனக்கு ட்ரீமு. அப்படியே ஆடிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் மாநகர மயிலாடலாம் கூப்பிட்டு வந்து போச்சு சொன்னாங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி கம்மி, அவங்களோட ஆட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்ததுனால எங்கள் வீட்டிலேயே விடலை. ரொம்ப வீட்டில் வறுமை சூழ்நிலை காரணமாக கொண்டு கம்பெனியில் விட்டாங்க. 12 வயசுலேயே கம்பெனியில் கொண்டு விட்டா 8-7 வருஷமாக நாங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். நான் சிஸ்டர், எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. திருப்பூர் பெனியன் கம்பெனிஸ் அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணனா என்னையும் சேர்த்து, நானும் கம்பெனி போக மாட்டேன்னு என்னையும் சேர்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிந்து ஒரு 2 குழந்தை பெற்று நல்லா ஏதோ போகுது லைஃபு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு அடித்து அதோட வீட்டு விட்டு 6 மாதமாக போயிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து வெளியில் மீண்டு வர பிள்ளைகளுக்காண்டி வாழணும் அப்படியே வாழ்ந்து கடைசியில் இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்காங்கன்னு இப்படி வந்து இருந்து இப்போ வீடு. நம்மளுக்கு இதான் லைஃப்னு இல்லை, நம்ம சாவறது தான் லைஃப் கிடையாது, நமக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் இது. அந்த 6 மாதமும் நான் எப்படின்னா சாவை தொட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறது, வீடு வாசை, சாப்பாடு கொள்வது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணாக நான் எல்லாத்தையுமே இது பண்ணேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த வீசிங் ப்ராப்ளம்லேயே காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்காண்டி ஓடுவேன். அப்போ வந்து கம்பெனியில் இருந்தேன். இது இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன், ராமேஸ்வரம் ராஜாமணியின் ஒரு கடை. காலையில 5 மணிக்கே போயிடும், போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். வந்து தொங்கு தொங்கன்னு பிள்ளைகளுக்கு சாப்பாடாக்கி நீ வேலை பார்த்து கொடுத்து அதுக்கு ஹோம் ஒர்க் முடித்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த 6 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை என்ன ஏது பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு கூட எட்டி பார்க்கல. ஒரு பொண்ணாக அப்போ என்ன நினைப்பா யோசிச்சு பாருங்க. 2 நேரம் வந்து சூசைட் அட்டன் பண்ணி ஜி மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரி கிடந்தேன். அதுக்கப்புறம் ஓசப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, ஜெனி விட்டுட்டேன். ஆண்டவர் எதுக்கோ உயிரை போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு இருந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:39 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா வச்சிருக்கீங்களா, இல்ல கத்துக்கணும்னு மனசுல ஆசையோட இருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த வகையில இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் பா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. இப்ப உங்க அம்மாவோ இல்ல உங்க அக்கா தங்கச்சிகளோ அவங்க வந்து நீங்க இல்ல இல்ல உங்க அப்பா இல்ல அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, வீட்டுல எங்களை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, இந்த விஷயங்கள் எங்க அம்மாவோ என் அக்கா தங்கச்சி இதெல்லாம் பண்ணிருவாங்க அப்படின்னா எந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க?
4: அவங்களுக்கு இந்த ரிப்பேர் ஒர்க் அப்படிங்கறது தெரியும்பா. பைப் ரிப்பேர் பண்றது, ஃபேனை வந்து ரிப்பேர் பண்றது, லைட் எடுக்கிறது மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சூப்பரா சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா வரும் இயல்பாகவே, அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ நாங்க எங்கேயாவது இல்ல அப்படின்னா கூட அவங்களே சூப்பரா வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு உரிய அந்த சாப்பாடு அது இது எல்லாமும் பண்ணுவாங்க. இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நிறைய பேரு இந்த டிரெஸ்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப எங்க அம்மாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லரிங் ரொம்ப சூப்பரா வரும். வீட்லயே பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் நிட் பண்ணுவாங்க, அப்புறமா மஃப்ளர் போடுவாங்க, அதுக்கப்புறமா புதுசா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது செய்வாங்க. அதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் பாஸையும் தாண்டி வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களாகவே உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும்
3: கொடுத்துருக்காங்க.
4: ஈட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சாதாரணமான ஒரு துப்பட்டாவோ ஷால்வோ வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அதுல அம்மாவே அழகா டிசைன் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதன் மூலியமா அம்மாவுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்குது. அதே மாதிரி அம்மாவுடைய டிரெஸ்ஸ அம்மா தான் ஸ்டிச் பண்ணிப்பாங்க, அந்த ஜாக்கெட்டாக இருக்கட்டும். ஆமா, அந்த அந்த புடவைக்கு ஓரம் அடிக்கிறது எல்லாம் கூட அம்மா டக்குன்னு ஓரம் அடிச்சிருவாங்க, அதுக்காக யாருடைய கையும் நிக்க மாட்டாங்க. அதனால எங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இந்த டிசைன் எல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் பாராட்டவும் செய்வாங்க. இது அம்மாவுக்கு வருமானம்னு கிடையாது, ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் அப்படிங்கறத கொடுக்குது.
3: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு சிங்கம், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, அந்த சாங் கொடுக்கறீங்களா?
3: கண்டிப்பா தந்துடலாம். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா.
4: தேங்க்யூ சோ மச்.
3: நம்ம வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்களுமே ஒரு சில கருத்துக்கள், எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நேயருமே வாட்ஸ்அப்லயா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தர்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு ஒரு

0: அதே மாதிரி ஒரு நிறுவனங்கள்ல இன்னைக்கு நிறைய கார்பரேட் நிறுவனங்கள்லயும் வந்து பெண்கள் தான் வந்து தன்னுடைய தனிப்பட்ட ஒரு உழைப்பினாலும் திறமையினாலும் தான் அங்க போய் உட்கார்ந்து அவங்க நிர்வகிக்கிறாங்க. அந்த அந்த ஒரு தன்மை வந்து பெண்களுக்கு மட்டும்தான். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் விருப்பப்படுறேன் என்னன்னா, ஒரு ஆண்தான் பெண்ணை சார்ந்து வாழ்கிற இடத்துல பெண் ஆணை சார்ந்து எப்போதுமே வாழ்வது கிடையாது. இது வந்து இயற்கையினுடைய நியதி. அதனால ஒரு பெண் தன்னுடைய சுயதொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழில வந்து அவங்க செயல்படுத்தும் போது அது வந்து ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியா தான் வந்து இருக்குது. அதுதான், அதனாலதான் வந்து பெண் கல்விக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னைக்கும். ஸோ அந்த அளவிற்கும் பெரிய ஒரு சக்தி வந்து பெண்ணுடைய சக்தி. ஒரு மனோபலம் வந்து பெண்ணுக்கு தான் அதிகம், ஆணை விட பெண்ணுக்கு தான் வந்து மனோபலம் அதிகம். அதனால தான் சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே அப்படின்னு. அதனால எல்லா பெண்களுக்கும் முடிந்தவரை இளதரசிகள் இருக்கவங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து சுயதொழில் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு தையலோ ஒரு இதுவோ ஏதோ ஒரு சின்ன தொழில அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதை வச்சு உங்களுடைய சமூகத்தையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்ட் அண்ணா தான் பேசினாங்க. உண்மைக்குமே பெண்கள் வந்து இப்போ எல்லா துறைகளிலுமே காலை வச்சுட்டாங்க. வீட்டில் நம்ம பெண்கள் வந்து எந்த கைத்திறமைகளும் செய்ய மாட்டாங்களா? உண்மைக்குமே ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. முதலெல்லாம் ஒரு சிலிண்டர் மாட்டணும் அப்படின்னாவே தன்னோட கணவரோ இல்லை இப்போ அப்பாவோ இவங்கெல்லாம் வந்தால் தான் சிலிண்டரே மாட்டுவோம். இப்போ நம்ம பெண்கள்லாம் சிங்கப்பெண் மாதிரி யாரையும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. சிலிண்டரா இருந்தால் நான் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ மோஸ்ட்லி சிலிண்டருமே மாட்ட தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தவங்களை சார்ந்து இருக்காம நம்மளே அந்த விஷயங்களை செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:50 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் எந்தெந்த மாதிரியான கைத்திறமைகளை கத்து வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில நிறையவே பேசிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நானுமே ஒரு சில விஷயங்கள் தந்தேன், நீங்களுமே ஒரு சில விஷயங்கள் தந்தீங்க. யார் யாரு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கத்து வச்சிருக்கீங்களோ இன்னுமே நிறைய விஷயங்கள் கத்துக்க பழகிக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நேரத்துல இன்னொரு நேயருமே ஒரு கருத்து சொல்லிருக்காங்க, கேக்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் மைக்கேல், காமராஜர் தெருவில் இருந்து பேசுறேன். பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்பு தான். நம்மளோட பகுதிகளில் முன்னாடி இருந்த, அதாவது என்னோட அம்மா காலகட்டத்திலயோ இல்லை உங்களோட அம்மா காலகட்டத்திலயோ இருந்தவங்க வந்து அதிகமா யாருமே படிக்கல, அதே மாதிரி வீட்டில் இருந்தவங்களும் படிக்க விடலை. ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது பெண் குழந்தைங்க வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டடா அவங்களுமே வந்து படிக்க வைக்கிறாங்க. நீ என்ன படிக்கிறன்ற ஆப்ஷனை பெண் குழந்தைகளுக்கு கேக்குறாங்க. அதாவது ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகளுக்கான இந்த படிப்பு விஷயத்துல ஃப்ரீடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான கோர்சஸ் வந்து எடுக்கணும், எடுத்த உடனே வேலை கிடைக்கணும், ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா வந்து மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸோ வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் வந்து பெண் குழந்தைகள் வந்து இன்னும் ஆழமாக பிகாம், அதாவது நல்ல நல்ல கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஆண்களுக்கு வந்து எப்பயுமே வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். ஆனால் பெண்கள் வந்து எப்படின்னா இன்னும் அதிகமான, அதாவது பிகாம், பிஏ, லிட்ரேச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிக்கிறாங்க. இன்க்ளூடிங் லா கூட படிக்கிறாங்க நிறைய பெண்கள். ஸோ அப்படி படிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்னும் நல்ல வேலைகளுக்கு வந்து போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. படித்த அதாவது அவங்க படிச்சிருக்கிற விஷயங்களுக்கு வேலைக்கு போனாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நன்றி.
3: திபோன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே பெண்களுக்கு வந்து என்னதான் விஷயம், வீட்டு வந்து வீட்டில் இல்லத்தரசிகளுக்கு வந்து கைத்திறமைகள் 1000 இருந்தாலுமே நமக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே, அதுதான் நமக்கு பெரிய பலமும் கூட, அதுதான் நமக்கு ஆயுதமுமே. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் படிச்சுட்டு ரொம்ப பெண்கள் வந்து படிச்சுட்டு வீட்டிலே இருக்காங்க. ஒரு டிகிரியோ பிஜியோ யூஜியோ முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலே இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, சில பேர் அப்படி இல்லாமல் வேலைக்கு போங்க அப்படிங்கிறத தான் தீபோன் அண்ணா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, கருத்துக்களையும் சொன்னீங்க. நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இந்தியாவில் ஒவ்வொரு நாளுமே சராசரியா பாத்தீங்கன்னா 45,000 இருந்து கிட்டத்தட்ட 70,000 வரைக்கும் குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தோராயமா ஒரு 2,300 இருந்து 2,400 வரைக்கும் குழந்தைங்க பிறப்பாங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது குழந்தையோட அப்பா அம்மா தாத்தா

பாட்டி, மத்த உறவினர்கள் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நல்லா பிறக்கணும் அப்படிங்கறதுதான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட ஆசையும் தாண்டி ஒரு சில குறைபாடுகளோட குழந்தைங்க பிறந்துருவாங்க. இந்த குறைபாடுகள்லயே சில குறைபாடுகளை கூட சமாளிச்சிருவாங்க. ஆனா கண் பார்வை இல்ல அப்படின்னா அது ரொம்பவே பெரிய கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா புதுசா ஒரு குழந்தை பிறந்து வரும்போது இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க வைக்கிறது இந்த கண் தான். இப்படி ஒவ்வொரு விதமான குறைபாடோடு இருக்கிற குழந்தைங்களை தான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம். ஏன்னா மற்ற குழந்தைகளை விட இவங்க கிட்ட மாற்றுத்திறமைகள் நிறைய இருக்கும். அப்படி கண் பார்வையற்று இருந்தாலுமே தன்னோட விடாமுயற்சியாலையும் தன்னோட பெற்றோரோட உறுதுணையாலையும் இன்னைக்கு ஓதுவர் பணியை சிறப்பா செஞ்சுட்டு வர மாற்றுத்திறனாளி பிரியவதனா பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. சென்னையில திருவான்மியூர்ல உள்ள திருக்கோயில்ல ஓதுவர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட பிரியவதனா பிறக்கும் போதே 650 கிராம் தான் இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களோட விழித்திரை விலகாமலே இருந்ததை பார்க்கவும் இவங்களுக்கு பார்வை இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. பொதுவா இப்படி ஒரு குறைபாட்டோட இருக்கிற நிறைய குழந்தைங்களை பாத்தீங்கன்னா ஒரு சில பெற்றோர், அதாவது ஒரு சில பெற்றோர் தான் விடுதிகள்லயோ இல்லைன்னா குழந்தைகள் நல காப்பகத்திலயோ சேர்த்துருவாங்க. ஆனா அதுக்குமே நிறைய காரணம் இருக்கும். யாருமே ஆசைப்பட்டு குழந்தைங்கள இந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. அதே மாதிரி தான் பிரியவதனோட பெற்றோரும் பிரியவதனா தங்களுக்கு கடவுள் கொடுத்த தேவதை, சோ அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது தான் தன்னோட கடமை நினைச்சு இப்ப வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துட்டே வராங்கன்னே சொல்லலாம். சோ பிரியவதனாவுக்கு கண் பார்வை தான் தெரியாதே தவிர மத்தபடி அவங்க கேக்குற ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க கவனமா புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இசை, அவங்க எந்த ஒரு பாட்டை கேட்டாலும் அந்த பாட்டை அப்படியே உள்வாங்கி மறுபடியும் அதே மாதிரி பாடுறதுல கொஞ்சம் சிறப்பாவே இருந்திருக்காங்க கூட சொல்லலாம். சோ இத கவனிச்ச இவங்களோட பெற்றோர் இவங்களை இசை பயிற்சி வகுப்புலையும் சேர்த்து விட்டுருக்காங்க. இவங்க ஸ்கூல் காலேஜ் படிச்ச எல்லா வருஷத்திலயுமே ஒரு நாள் விடாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே காத்திருந்து கூட்டம் வருவாங்களாம். ஒரு சில நாட்கள்ல இவங்க தம்பியும் இவங்க கூட உறுதுணையா இருந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சதுமே தமிழக இசை கல்லூரியில இசை கலைமணி படிப்புல டிப்ளமோ பட்டமும் இசை ஆசிரியருக்கான பயிற்சியில இளங்கலை பட்டமும் படிச்சிருக்காங்க. இது கூடவே தேவாரம் திருவாசகம் பத்தின பாடல்களையும் நல்லா கத்துக்கிட்டு அதுலயும் சிறப்பான பயிற்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அபிராமி அந்தாதி திருப்புகள்லையும் கவனம் செலுத்தி கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் ஓதுவர் பணிக்கு முறைப்படி விண்ணப்பிச்சு அதுக்கான நேர்காணலையும் தேர்வு பெற்று செலக்டும் ஆகியிருக்காங்க. ஒரு பெற்றோரோட சப்போர்ட் இருந்தா எப்பேற்பட்ட வெற்றியும் அடையலாம் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற பிரியவதனா இன்னும் இசையில மென்மேலும் வளரணும்னு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எப்பவுமே மாற்றுத்திறனாளி கிட்ட ஒரு திறமை இருக்குங்க. அப்படி அவங்க கிட்ட இருக்கிற திறமைய நம்ம முடக்காம அவங்கள ஊக்குவிச்சோம்னா கண்டிப்பா இந்த சமுதாயத்துல அவங்களாலையும் மதிப்புக்குரியவர்களா மாற முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எமரஞ்சி, எனக்கு 45 இருக்கும். பிறந்தது தங்கச்சி மட்டும்தான் நாங்க இருக்கோம். கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னது சின்ன பிள்ளை கூட்டிட்டு போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி தும்போம். நாங்க கரோட் குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், இல்லை விட்டு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுக்காக போட்டு சின்ன பிள்ளைகளாக கூட்டு வச்சு தும்போம். அது என்னது வெள்ளைக்கடி போட்டு ஆவியரிசி கிண்டி தும்போம். பொருளில் கொண்டு போய் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்தும்போம். மொத்தத்துக்கு கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சு கடலில் உள்ள மீனை பிடிச்சிட்டு வந்துங்கிறது. அவங்க ஆம்பளை பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, சின்ன சின்ன பிள்ளைய நம்மளோட இருக்குங்களே அதுக்கு பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாரும் போவோம், எல்லாரும் போய் பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு 10 ரூபா 5 ரூபா போட்டு இந்த ஒரு அடுப்பை கூட்டிடுவோம். அடுப்பை கூட்டி அதில் வச்சு ஒரு மண்பானையை வச்சு அரிசியை போட்டு இவங்க 10 ரூபா அவங்க 5 ரூபா இப்படி பிரித்து சாப்பாடு ஆகிக்கிறோம். நம்ம கருப்பு அரிசி எங்கள் காலத்திலேயே வந்து 2 ரூபா தான் அரிசி, 2.5 ரூபா தான் அரிசி. கடலுக்குள்ளே கோவஞ்சி எடுக்கிறது அது எடுப்போம். நாங்கள் பொம்பளைலாம் நிறைய எடுக்குங்க, எடுத்து விற்போம். ஒரு படி 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா சந்தோஷமாக இருப்போம்ல, விளையாடுவோம்ல. சின்ன பிள்ளை தானே நம்மளுக்கு, 6 வயசு 7 வயசு 8 வயசு உள்ள பிள்ளை தானே, எதுவும் கிடையாது, செல்லு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மெழுகுதிரியோட கிடையாது. இப்போ தான் மெழுகுதிரியோட இப்போ தானே கொஞ்ச காலத்தில் இப்படி நடக்குது, கரண்ட்டுகள்லாம் வந்திருக்கு, விளையாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள், அதான் நடக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உணவுப் பொருட்களை பத்தி தெரியறதே இல்லை. அதுலயும் முக்கியமா இந்த நவதானியங்கள். நம்மளையுமே நிறைய பேர்ட்ட நவதானியங்கள் என்னன்னு கேட்டா தெரியும்னு சொல்லுவோம், ஆனா அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டா தெரியாது. சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்றேன். நெல், கோதுமை, துவரை, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, எள்ளு, உளுந்து, அப்புறம் கொள்ளு, இந்த 9 தானியங்களையும் தான் நம்ம நவதானியம் சொல்றோம். இதுல ஒன்னான நெல், அந்த நெல்ல இருந்துதான் நமக்கு அவள் கிடைக்குது. ஆனா அவள்னு கேட்டா கூட குழந்தைங்களுக்கு தெரியல. ஆனா இப்போலாம் நம்மளோட மார்க்கெட், அதாவது சந்தை இருக்குல்ல, வார சந்தை, அங்க எல்லாம் 20 ரூபாய்க்குலாம் ஒரு பாக்கெட்ல போட்டு தரமாவே நமக்கு தர்றாங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமா இருக்கிற உணவுப் பொருட்களை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. சரி, அதை விடுவோம். இந்த அவளை நிறைய பேர் சும்மா ஸ்நாக்ஸா சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் அவள் உப்புமா செஞ்சு சாப்பிடுவாங்க. சிலர் வந்து இந்த அவள்ல கொஞ்சமா உப்பு தண்ணியை தெளிச்சு கருப்பட்டி இல்லைன்னா சீனி இது கூட தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சம் இனிப்பா உருண்டையா செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி இனிப்பா உருண்டையா செஞ்சு கொடுத்தாலுமே குழந்தைங்க நிறைய நேரங்களை சாப்பிட மாட்டாங்க. ஆனா இத நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்சது நமக்கே பிடிக்கிற பட்சத்துல நம்ம கூட சின்னதா ஒரு பெட்டி கடை போட்டு தினமும் இதை செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். சரி, இந்த அவள் உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல 1 கப் அவள். நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே கப்புக்கு நிலக்கடலை, வெள்ளக்கட்டி, அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் தேவையானது, அப்புறம் 1 தேங்காய், 3 ஏலக்காய். முதல்ல அடுப்புல கடாய வச்சு அவளை போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வேர்க்கடலையும் மொறுமொறுன்னு அதுக்கப்புறம் கடாயில கொஞ்சம் நெய் விட்டு அதுல நம்ம நட்ஸையும் பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ 1 தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கும்ல பிரவுன் கலர் தோல், அந்த தோலையும் நீக்கிட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு துருண தேங்காய் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த துருண தேங்காவை நம்ம கடாயில கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சோ நெய் போட்டு எதுக்கு வறுத்து எடுக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ல, சோ அதுக்காக நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 1 கப்பு வெள்ளக்கட்டில 1 கப்பு தண்ணி ஊத்தி நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கருப்பட்டில ஏதாவது கழிவு இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுப்ப சிம்ல வச்சுட்டு கருப்பட்டி பாக கூட நம்ம தயார் பண்ணி வச்ச எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கிளறணும். இது நல்லா கெட்டியா வர வரைக்கும் நம்ம இதை கிளறணும். கடைசியில இது கூட 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா கிளறி இறக்கிறணும். இப்ப இத நம்ம லட்டு மாதிரி உருண்டையாவோ இல்லனா சதுர வடிவிலையோ நம்ம இத செய்யலாம். இத குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப கேட்டும் கூட இந்த உருண்டைய வாங்கி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கான பொருட்களுமே நமக்கு கம்மியான விலையிலயும் கிடைக்கும். ஈவினிங்ல ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கணும்னா நம்ம இத கூட செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் செஞ்சு கூட நம்ம பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைகள்லயோ இல்லனா பேக்கரிகள்ல கொடுத்து கூட நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது கொஞ்சம் நாளைக்கு வச்சு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காய நெய் விட்டு வதக்கும்ல, அதுக்கு பதிலா நெய் விடாம வெறும் கடாயில தேங்காயில நெய் விடாம வெறும் தேங்காய் மட்டும் வறுத்தெடுத்து நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம இதை 10 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். சோ நம்ம எங்கேயாவது டூர் போறோம் அந்த நேரத்துல குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அவல் உருண்டைய நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம். நல்ல சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு விற்பனை செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா இதை செஞ்சு கூட விற்பனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஆயிரம் நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம் புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நாம் மதி. பெண்களை வந்து இளமையாவும் அழகாவும் வெளிப்படுத்துறதுல முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த தலைமுடி. வயசான பெண்களுக்கு முடி அதிகமா இருந்தா கூட சின்ன வயசு மாதிரி தெரிவாங்க. அதே மாதிரி தாங்க இளம் வயசுல இருக்கிற பெண்ணுக்கு முடி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசா இருந்தாலுமே அவங்களோட வயசு அதிகமா காட்டும். முடி கம்மியா இருக்கிறதும் போதாதுன்னு இளநரையும் வந்துட்டுனா போதும், அவ்வளவுதாங்க வாழ்க்கையே வெறுத்தது மாதிரி ஆகிரும். ஆனா ஒரு சிலர் கேட்பாங்க, முடியா முக்கியம், ஆரோக்கியமா இருந்தா போதாதுன்னு. ஆனா அப்படி கேக்குறவங்களுக்கு தெரியல, நம்மளோட உடல்ல சரியான ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறதாலதான் இப்படி முடி கொட்டுறதும் இளநரையும் வர்றதுன்னு. இப்பெல்லாம் பெண்கள் மட்டும் இல்லங்க, ஆண்களுக்கும் ஏன் ஒரு சில இடங்கள்ல குழந்தைங்களுக்குமே இந்த இளநரை இருக்கிறத நம்மளுமே பார்த்திருப்போம். இந்த இளநரை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரே விஷயத்த நினைச்சு நினைச்சு அதனால மன அழுத்தம் ஆகுறது, பதட்டம் ஆகுறது, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு, அதிகமா ஸ்மோக் பண்றது, மது குடிக்கிறது, ஒழுங்கான தூக்கம் இல்லாம போறது, சுற்றுச்சூழல் மாசுபாடு, நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா இதை தடுக்க நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட வாழ்க்கை முறையில மாற்றத்தை உருவாக்குவோம். இல்லனா ஒரு சிலர் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துப்பாங்க, சிலர் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க, இல்லனா டை வாங்கி கூட யூஸ் பண்ணி இதை சரி செய்ய நினைப்பாங்க. ஆனா இந்த டை யூஸ் பண்ணும் போது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஆனா இப்ப சொல்ல போற இந்த ஹேர் ஆயில நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராம கிட்டத்தட்ட 2 வாரத்திலேயே நம்ம நரைமுடிய மறுபடியும் நம்ம கருப்பா ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட முடிக்கு நல்ல ஊட்டச்சத்தும் கொடுத்து நம்மளோட முடிய ஸ்ட்ராங்கா வைக்கவும் முடியும். சோ இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க, செம்பருத்தி பொடி 4 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி பொடி 1 டேபிள் ஸ்பூன், நெல்லிக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர். இதுல நம்ம கருப்பு எள்ளுக்கு பதிலா வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, கருப்பு எள்ளு தான் கட்டாயம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கருப்பு எள்ளுல தான் மெலனின் சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி எங்கிட்ட செம்பருத்தி பொடி இல்ல, அதுக்கு பதிலா உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இருக்குன்னா அந்த பூல 6 பூ கூட நம்ம சேர்த்துக்கலாம். சமூக ஊடகங்கள்ல நிறைய எண்ணெய் தயாரிக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இரும்பு சட்டி தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீடுகள்ல தயாரிக்கிற எண்ணெயுமே நம்ம இரும்பு சட்டியை உபயோகிச்சு பண்ணோம்னா ரொம்பவே நல்லதுங்க. சரி, இந்த எண்ணெயை எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாமா? இரும்பு சட்டியில எண்ணெயில இருந்து எல்லா பொருளையும் ஒன்னா சேர்த்து 1-10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே திறந்து ஆற வைக்கணுங்க. எண்ணெயை எப்பவுமே மூடி வைக்க கூடாது. ஏன்னா எண்ணெயை மூடி வைக்கும் போது அந்த சூட்டுக்கு நீராவிலாம் வந்து ஒரு மாதிரி டிராப் டிராப்பா தண்ணி வந்து விழும்ல, சோ அந்த தண்ணி எண்ணெயில விழும்போது எண்ணெய் வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். சோ அதனாலதான் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் அதை மூடி வைக்காம திறந்து 2 நாளைக்கு அதே சட்டியில வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது கண்டெய்னர்ல அந்த சட்டில இருந்து வேற ஏதாவது கண்டெய்னரோ இல்ல டப்பாவோ இல்ல குப்பிகள்லயோ நம்ம ஊத்தி வச்சு நம்ம ரெகுலரா இதை யூஸ் பண்ணணும். இப்பெல்லாம் நிறைய குழந்தைங்களும் பெண்களும் காலேஜுக்கு போறதாலையும் ஸ்கூலுக்கு போறதாலையும் தலையில எண்ணெய் வைக்கிறதே மறந்துடுறாங்க. ஒருவேளை ரெகுலரா உங்களால எண்ணெய் வைக்க முடியலாட்டியும் வாரத்துல 3 நாளாவது கண்டிப்பா இந்த எண்ணெய் நம்ம வச்சுக்கலாம். அதுவும் பகல் நேரத்துல வைக்கலாட்டியுமே ராத்திரி நேரங்கள்ல படுக்கும் போது இந்த எண்ணெயை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து சீயக்காய் போட்டோ இல்லைன்னா மைல்டான ஷாம்பு போட்டோ நம்ம தலைக்கு கூட குளிச்சுக்கலாம். இந்த எண்ணெயை தேய்க்கும் போது நம்ம லைட்டா சூடு கட்டி அதுக்கப்புறம் தாங்க தலையில தேய்ச்சி மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளோட இளநரையும் போய் நம்மளோட முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாம நம்மளோட முடி ஸ்ட்ராங்காவும் வளர்றதுக்கு இது உதவி செய்யும். விருப்பமுள்ள பெண்கள் கூட இந்த எண்ணெயுமே நம்ம அதிக அளவுல செஞ்சு நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: 10 கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏனே நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீனவ நலவாரியத்துல உறுப்பினரா இருக்கிற ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம கட்டுறோம்னா நம்மளுக்கு அது 2 நலவாரியத்திலிருந்து திருப்பி கிடைக்கும்னு. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், மீனவ நலவாரியத்துல உறுப்பினரா இருக்கிறவங்களோட குழந்தைங்களும் இதனால பயனடைறாங்கன்னு. நான் விசாரிச்ச வரைக்கும் 10 ஒருத்தருக்கு கூட இது தெரியல. நமக்கு தெரியாமலே நமக்கான நிறைய உதவி திட்டங்கள்லாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கான சட்டங்கள் அப்புறம் திட்டங்கள் பத்திலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நமக்கான உதவி தொகைகள் பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில. சரி, இந்த தொகை யாருக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2025-2026 கல்வி நடப்பு ஆண்டுபடி பாத்தீங்கன்னா 10 தேர்ச்சி அடைஞ்சிட்டு 11 படிக்கிற மாணவருக்குன்னா 1,250 மாணவிக்குன்னா 1,500 கொடுக்கறாங்க. அதே மாதிரி 12 தேர்ச்சி அடைஞ்ச மாணவருக்கு 1,750 மாணவிக்கு 2,000 கொடுக்கறாங்க. இதே இது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிக்கிற வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ அவங்க எந்த வருஷம் படிக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு கூடுதல் தொகையா கொடுப்பாங்க. கப்பல் சார்ந்த படிப்புனா முதல் வருஷமும் 4வது வருஷமும் 5,000 கொடுப்பாங்க. இதே இது திருமண உதவி தொகைனா ஆண்களுக்கு 3,000 பெண்களுக்கு 5,000 கொடுப்பாங்க. இந்த திருமண உதவி தொகை வாங்குற பெண்கள் திருமண உதவி தொகை திட்டத்திலையும் விண்ணப்பிச்சு கூட வாங்கிக்கலாம். சரி, இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாம்பன் பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா பாம்பன் பகுதியில ஜோயல் ஸ்டோர்னு ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், அந்த கடையில இதுக்கான விண்ணப்ப படிவம் கிடைக்கும். அதுல கல்வி சான்றிதழ்னு ஒரு படிவம் இருக்கும். அந்த பகுதியில நம்ம மாணவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அவங்க எந்த ஸ்கூல்ல 10 முடிச்சாங்களோ அந்த ஸ்கூல்ல போய் தலைமை ஆசிரியர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு யாருக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட மார்க் ஷீட்டு அப்புறம் டிசி அதோட ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் அவங்களோட உறுப்பினரா இருக்கிற அவங்களோட அம்மாவோட ஆதார் கார்டு அப்புறம் நலவாரிய கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் அவங்க அம்மாவோட போட்டோ குழந்தையோட போட்டோ குழந்தையோட ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் அந்தந்த ஏரியால இருக்கிற ஏடி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும். இல்லைன்னா அந்தந்த ஏரியால சொசைட்டி தலைவி இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்து கூட நம்ம இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை நீங்க காலேஜ்ல ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க அப்படின்னா அங்க இருந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கான சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து இந்த ஃபார்ம் கூட நீங்க அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இந்த உதவித்தொகை படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ரொம்பவே உதவியா இருக்குங்க. சோ இந்த உதவித்தொகை பத்தி இன்னும் நீங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மீனவ சங்க நிர்வாகிகளை நேர்ல பார்த்து கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா உங்களோட சொசைட்டி தலைவி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று அண்ணாமலை மற்றும் ரெட் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஞானசேதனா. ஆரம்பத்தில் நான் மீனவராக இருந்தேன். மீனவராக இருந்து ஒரு 6 வருஷம் கழித்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் தொழிலாளி. தையல வந்து தையல் தொழிலாளியில் விருப்பப்பட்டு நல்ல ஆர்வமாக இருந்து மும்பை வரைக்கும் போய் தையல் தொழில் கற்றுக்கிட்டு மும்பை டெய்லராக இருந்தேன். ஆனால் அந்த நான் வந்த கால புதுசில் 1980 ராமேஸ்வரம் வந்த புதுசில் 80-85 ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ராமேஸ்வரமே நல்ல இதை விட வர்த்தகமாக அந்த கப்பல் போக்குவரத்து நாள் வர்ற போகிற நாள்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இன்னும் அப்போ இருந்தது குதிரை வண்டி ட்ரைசைக்கிள் இதுதான். இருந்தாலும் ட்ரெயின் போக்குவரத்துனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பேர் நடந்தே தான் வருவாங்க. வசதியானவ மட்டும்தான் குதிரை வண்டியிலையும் ட்ரைசைக்கிளும் வருவாங்க, மீதியெல்லாம் நடந்தே வர்றது தான். ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து எந்த கார் போக்குவரத்து அது கிடையாது. ஏன்னா பசுப்பாலம் அது பிறகு தான், 85-90 தான் பசுப்பாலம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாருமே நடந்து போய் வர்றது தான். வசதியானவ மட்டும் ட்ரைசைக்கிள்லையும் ப்ளஸ் குதிரை வண்டியிலையும் போய் வந்திருந்தாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 நம்பர் துறைமுக வீதி வரைக்கும் தண்டவாளம் இருந்துச்சு. ட்ரெயின் அங்கே வரைக்கும் ஒரு ட்ரெயின் போய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை வர்றதும் அந்த கப்பல் போக்குவரத்து வர்ற நாளும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி வரைக்குமே செயல் வாங்க முடியாது. அதே மாதிரி கடத்தரவு ஃபுல்லாகவே ஃபாரின் குட்ஸ் கடைகள், இலங்கை பொருள் சேல்ஸ், அதாவது கபாடி பிட்டு ஜவுளி இது ஃபேண்ட்டு சர்ட்டு இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு பொருளுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. அந்த பொருள்லாம் அங்கே அதிகமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த நேரம் பெரிய வர்த்தகமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த கடையே இல்லை. இன்றைக்கி அந்த நேரத்தில் அனைத்து நாடுகளிலிருந்தும் இலங்கையிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்குள்ளே வருகை அதிகமாக இருந்துச்சு. இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வந்தாங்க. இப்போ வந்து ஒரு இலங்கை வழி யாரும் வர்றதில்லை. இப்போ தூத்துக்குடி வழியாகவும் இங்கே எங்கே வந்தால் வர்றாங்க. அன்றைக்கு இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்குள்ளே அதிகம் பேர் வந்தாங்க. மீனவர் மீன்பிடி வழியாக போகும்போது அனைத்து தீவுக்கும், நெடுந்தீவு, கக்கடத்தீவு, எரணத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நேவி கூட நம்மளுக்கு பழுது நீக்கி நம்மளை ஒன்று வந்து விட்டுட்டு வருவாப்ல, பிரச்சனை இல்லைங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அண்ணாமலை மற்றும் ரெட் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அண்ணாமலை மற்றும் ரெட் திரைப்படங்களில் இருந்து

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று அண்ணாமலை மற்றும் ரெட் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டிய பார்த்து கேட்டதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனா நான் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சு போறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லி இருக்குது, உனக்கு தலையில கணம் இருக்கு அதனால அழிஞ்சு போற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில். தலையில கணம் உள்ளவங்க யாருமே சரியா இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்றார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்க இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையா வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்னு இருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னு குரங்கு சொல்லிச்சான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ

0: மூட்டி அதில் குதிச்சு உயிர் தியாகம் பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமா. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான் கையில் கதையோட அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான். அனுமன் பார்த்தா, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியா அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளா. என்ன அர்ஜுனா, இப்போ என்ன செய்ய போற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரியவர் ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு அல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதிச்சான். பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்கு. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதிச்சப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆயிட்டு தான். அதாவது அவங்க கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாரா இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலிருந்து நாம புரிஞ்சுக்கணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து குமார். கடை வந்து எங்க அப்பா இது தேவஸ்தானம், இது கோயில் கடை. இது கோயில் கடை, நாங்க பல வருஷமா வந்து கோயில வந்து வாடகை கட்டிக்கிட்டு இது கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவ்வளவு வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அதிகமா வந்து லாட்ஜுகள் அதிகமா உருவாயிருக்கு, ஹோட்டல்கள் அதிகமா உருவாயிருக்கு, போக்குவரத்து அதிகமா உருவாயிருக்கு. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்து குதிரை வண்டி தொழில்னு ஒன்று இருந்துச்சு. அப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்ப வந்து இந்த இப்படி அகல ரயில் பாதை இல்ல, அந்த பாதை இருக்கும் போது எல்லா யாத்திரவாசிகளும் இங்க வரும்போது குதிரை வண்டியில தான் வருவாங்க கோயிலுக்கு. அப்ப வந்து குதிரை வண்டியில வந்துதான் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. அப்ப வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒன்லி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான், அப்ப பஸ் போக்குவரத்து கிடையாது, அப்ப ட்ரெயின் போக்குவரத்து தான். அது ட்ரெயின் வந்து சின்ன இது பாதை வந்து, இப்பதான் அகல பாதை, அப்ப சின்ன பாதை. அப்ப ட்ரெயின் வந்து எப்படின்னாக்க அடிக்கடி வராது. இப்போ ஒரு 4 மணி நேரம் சென்று 5 மணி நேரம் சென்று தான் ஒரு ட்ரெயின் வரும். அப்ப எல்லாம் வந்து தங்கச்சி மடன் பாமன்லாம் வந்து அதிக மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. மரங்கள்லாம் ரொம்ப வந்து பாதை வந்து ரொம்ப சுருக்கமான பாதை. கார் போக்குவரத்துலாம் கிடையாது. ஒரு பைக் போகலாம், இல்லாட்டா ஒரு சும்மா ஒரு சைக்கிள் போகலாம், இதுதான் போக முடியும். குதிரை வண்டியில் போயிருக்கோம், ரிக்ஷாவில் போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம், சைக்கிள் ஓட்டி போயிருக்கோம். அந்த குதிரை வண்டியில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நவீன காலத்தில் யார் குதிரை வண்டியில் போகிறா? எல்லார் வீட்லேயும் வந்து கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லாருமே ஆட்டோவில் காரில் போகிறாங்க. பாம்பன் பாலம் போடுறதுக்கு முன்னால், பசு பாலம் போடுறதுக்கு முன்னால் எல்லார் வீட்லேயும் குதிரை வண்டி சைக்கிள் இருந்துச்சு. நாம் பாம்பனுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை கிடையாது, தங்கச்சி மடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த கடை, நம்ம உள்ள உள்ள இதையே வந்து நம்ம வீடு உண்டு, கடை உண்டு வீடு, நம்ம லோக்கலுக்குள்ளேயே இருந்துக்கிறது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அங்கே ஏதாச்சும் தொழில் இருந்தால் தானே போக முடியும். அங்கே ஆள் அங்கே உள்ள மக்கள்லாம் இருப்பாங்க, அங்கனுக்குள்ளே புழங்கிக்கிடுவாங்க, கடலுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க. அங்கே உள்ளூருக்காரங்க அங்கே என்ன தொழில் இருக்கோ அதை பார்த்துக்குருவாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்தியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

தடுப்பார் யார் யாரோ, எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார்.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இந்த காலத்துல நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டு தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்களாம். அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்த பத்தி அழகா ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாம நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல நாம வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோட இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கும் அவஸ்தை தான். நாம நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனா எதையும் நம்பிதான் நாம அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் வேணாம், ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறோம், அது எங்க நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குறோம். இருந்தாலும் முடிவு வேற மாதிரி ஆயிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போறது இல்ல, அடுத்த மாசமும் சீட்டு வாங்குறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோட. இதுக்கு இடையில அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமா ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்துல விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியா இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவரா இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தா அவரை வந்து அரண்மனை வைத்தியரா வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகல அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்திலயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்ப சாமர்த்தியமா கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் என்ன, குருவே உங்க கையால விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னாரு குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனா இருக்கிறத விட உங்க கையால விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவதப்போ தீருவதப்போ.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு அடுத்தபடியா அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால இளவரசனை பக்கத்துல இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ற, இப்பவே பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போ. நடுக்காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்க என்னென்ன சத்தம்லாம் உன் காதுல விழுதுன்னு கவனிச்சு கேளு. உன் காதுல விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு. அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனிச்சு கேட்டான். அதுக்கப்புறம் குரு கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழிச்சு குரு கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரிச்சார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையா கவனமா கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டது, ஒண்ணுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமா ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்படியே தியானத்துல ஆழ்ந்துட்டான். சில நாள்ல அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குரு கிட்ட ஓடனான், குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால பூமி சூடாக

0: அப்ப எழுகிற ஓசை, காலை பனித்துளி இந்த புல்லெல்லாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்பதான் திருப்தி ஏற்பட்டுதான். இளவரசனை பார்த்து சொன்னார், இந்த பாருப்பா, இப்பதான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியே மௌன வார்த்தைகளை கேட்கிறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையா உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதல வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டுல எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதிச்சது. வாயால பேசுறத மட்டும் கேட்டாம இருக்கக்கூடாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுலதான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகள்ல அடிக்கடி குழப்பம் தான் உண்டாகும். அப்படி இருந்தா அடிக்கடி ஆட்சி மாறிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்க ஒரு சிறைச்சாலையில மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னா, நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னா, நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து ஜெயகாந்தன், ராமேஸ்வரம் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நம்ம ஊருங்கிறது வந்து அப்போ வந்து ரோடு வந்து சுருக்கமாக இருந்தது, ஜனத்தொகை வந்து கம்மியாக இருந்தது. இப்போ எல்லா ஏரியாவுமே விரிவடைஞ்சிருச்சு, ஜனத்தொகை அதிகமாகிருச்சு. வெளியில இருந்து வரவங்களும், ராமேஸ்வரம் கோயில் சுற்றி பார்க்க வரவங்களும் அதிகமாக வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக நடக்குது. இப்போ இதே இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா தமானி, அதாவது தேசான காட்டேஜ் வந்து தமானின்னு நடந்தது. வெளியில இருந்து ஒரு நபர் வந்து வந்தாலும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் வந்து அங்கக்குள்ளே மரணம் அடைஞ்சிட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்தது நான், அங்கனக்குள்ளே ஆட்டோ ஸ்டாண்டு. அப்போ அங்கனக்குள்ளே இருக்கையில் அங்கே யாரும் இல்லை, எல்லோரும் நம்ம ஆளுங்க எல்லோரும் சவாரி போயிட்டாங்க. அவர் வந்தவர், அவருக்கு மனைவியும் அவரும் தான், ரெண்டு பேர் தான் வந்தாங்க. ரெண்டு பேருமே வடநாட்டுக்காரவங்க. இப்போ உள்ள வசதி வாய்ப்பு வந்து இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா யார் வரா எங்கே தங்குறாங்கிறது வந்து அப்போ வந்து தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து எல்லா இடமும் சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க, கரெக்டாக இங்கே வராங்க இங்கே போகிறாங்கன்னு தெரியும். அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் ஹிந்தி பேசுவேன். அப்போ அவர் வந்து உடனே போனாலும் உடனே விழுந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன ஆளுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அங்கனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் பண்ணி அவரை வந்து மறக்க முடியாத சம்பவம்னா அதான். அந்த அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிட்டு இருந்தோன்னே அந்த அம்மா கிட்ட இருந்த சில புக்கு இதை தான் வாங்கி அந்த இதில் இந்தியில் இருந்தது. அப்புறம் அங்கே பாபா அன்னச்சத்திரம்னு இருக்குது, அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அது அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி அன்னை ஒரு நாள் தொழில் பார்க்காம அந்த வேலை செஞ்சு கொடுத்தது இன்னும் மறக்க முடியாத சம்பவம். 108 அவருக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிருந்தோன்னா அவங்ககிட்ட இருந்து அட்ரஸ் இதை தான் வாங்கி மறுபடியும் ராம இங்கே கோயிலுக்கிட்ட வந்து ஒரு இந்திக்காரர்கிட்ட வந்து கேட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு தகவல் சொல்லி அவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரீங்க அது வரைக்கும் ஆஸ்பத்திரியிலே இருக்கட்டும் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போன ஒரு சம்பவம் மறக்க முடியாது இது வரைக்கும். அப்போ வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரவங்க காசை தொலைச்சிடுவாங்க, பணத்தை தொலைச்சிடுவாங்க, ரெண்டே பேர் தான் உதவி செய்ய முடியும். ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே கீழே கோபுர வாசலில் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கையில் ஆட்டோ ஸ்டாண்டில் வசூல் பண்ணுவாங்க. எங்ககிட்ட போதிய வருமானம் இருக்கா, அதனால் உள்ளக்க கோயிலுக்குள்ளே இருக்கிற கேடு மாறுவேன் அவங்கக்கிட்ட போய் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் அவங்க வழியிலேருந்து வரவங்க காசு தொலைச்சா இங்கே அவங்க வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி உதவி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே, என்னதான்

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: சில பேரை இப்படி சொல்றது உண்டு, அடுத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்னைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புலாம் சரியா இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியா இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சிருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோட பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் அவங்க தமாஷை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தை எல்லாம் நம்மகிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க

ஊராய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் உண்டேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் உண்டேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சி.

இதுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரா. ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? வர்ற செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் துரை. நான் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வயசு 56 ஆகுது. நான் பிறந்த ஊர் வெந்நீர் வைக்கால், முதல் தொடர்ச்சியீடு. வளர்ந்ததெல்லாம் கீழக்கரையில் வளர்ந்தேன். அப்புறம் பாமனுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. பாமனுக்கு வந்ததுலேருந்து பாமனில் தான் வாழ்க்கை வரலாறு எல்லாமே. படிப்பையும் விட்டாச்சு, டெய்லர் இதுலேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் சொந்தத்துலேயே வந்துக்கிட்டு ஒரு 19 வயசுலாம் டெய்லரிங் கடை தனியாக சொந்தத்துலேயே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டு, கடை வச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் அந்த பாமன் பாலம்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. பாலம் கட்ட ஆரம்பித்ததில் வந்துக்கிட்டு நிறைய புயல் ஒன்று உருவாகி ரொம்ப சேதமாகி போச்சு. அதனால் அந்த நீலகண்டன பரதர்சனங்கிற ஒன்று வந்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டினால் பண்ண முடியாது அப்படின்னு நஷ்டஈடு கேட்டாங்க. நஷ்டஈடு கொடுக்க முடியாமல் தான் வேறு கான்ட்ராக்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் தான் மறுபடியும் வேலை பார்த்து தான் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணோம். அந்த இடம் சும்மா சாதாரண ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பள்ளமாக தான் இருந்துச்சு. வந்துக்கிட்டு எல்லா மண்ணு கொண்டாந்து குமிச்சு தான் அந்த இடத்த அவ்வளோ உயரப்படுத்தினாங்க. ரொம்ப சிரமமான வேலை தான். ஒரு 4-5 டிப்பர் லாரி ஓடிக்கிட்டே இருக்கும், மண் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த ரீச் ஸ்பிரிட்டில் வந்துக்கிட்டு போய் விளையாடுவதில் சறுக்கி விளையாடுறது. அப்போ மண் தானே, ஒரு பக்கம் கொட்டுவாங்க, ஒரு பக்கம் செறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தடுப்பு வச்சு இது பண்ணுவாங்க, தடுப்பு வச்சு அப்புறம் குவிப்பாங்க. அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இது பண்ணாங்க. திருவிழாக்கெல்லாம் போனோம், அப்படியே திருவிழா குளம் இருந்துச்சு பாமன் பாலம். ஒரு ஆள் நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் நெரிசல். அந்த கரையில் ஓப்பன் பண்ணி தான் ராஜிகாந்தி வந்து திருப்பலாக வந்தார். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஊர் கூட்டமே அந்த பாலத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்தை அந்த பாலம் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. சரியான நெருக்கடி. போயிட்டு வந்தாங்க, அந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. பாலத்தில் கம்மியான வண்டி தான் இயக்குனாங்க. அப்போ வந்துக்கிட்டு இதுவரை திருவள்ளுவர் பஸ் வந்துக்கிட்டு மண்டபம் வரை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ராமேஸ்வரம் கிடையாது என்ன, ஆனால் ராமேஸ்வரம்னு போர்டு போட்டு வருவாங்க, ஆனால் மண்டபத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த பாலம் பாலம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ராமேஸ்வரத்துக்கு அவங்களுக்கு திருவள்ளுவர் வண்டி வந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்னே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? வர்ற செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பாக நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் ஜான் ஹோரே?
3: அதாவது மெமரி கேம் தானக்கா விளையாட போறோம்.
2: ஆமா, மெமரி கேம் தான். அதாவது வந்து நாங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை மாறாம சரியா வந்து நீங்க சொல்லணும். சரி, இப்ப வந்து உங்களுக்கு நான் சில வார்த்தைகள் சொல்றேன், கரெக்டா சொல்லிடுறீங்களா? எல்லாமே ஃப்ரூட்ஸ் நேம் தான், அதனால ஈஸியாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆப்பிள், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ், வாட்டர் மெலன்.
3: ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, வாட்டர் மெலன்.
2: ஆனால் கிரேப்ஸையும் ஸ்ட்ராபெரியை மட்டும் மாற்றிட்டீங்க, மீதியெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அடுத்ததான் இன்றைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிடுறீங்களா?
3: ம், சொல்லிடுறேங்க்கா. அதாவது நான் நேற்று சொன்னேன்ல, அதாவது 7:30 நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போது இந்த அந்த மேட்சோடைய ரிசல்ட்டை இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டாஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் ஆடுறோம், ஆப்கானிஸ்தான் முதல்ல நீங்கள் பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேட்டிங் நல்லா சுமாராக போயிட்டு இருந்துச்சு. அதாவது யார் இதில் அதிகமாக ஸ்கோர் அடிச்சிருக்கா அப்படின்னா, ஜடாரன், அதாவது நம்ம கேப்டன், ஆப்கானிஸ்தான் கேப்டன் தான் நல்லா விளையாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 20 ஓவரில் நாட் அவுட்டே ஆகாமல் நல்லா சூப்பராக விளையாண்டுருக்காங்க. 159 அப்படின்ற ஸ்கோர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த இந்தியா சஞ்சு சாம்சன் நேற்று 10 ரன்னுக்கே அவுட்டு, அப்படி தானே?
2: ஆமாம்.
3: ஆனால் இந்த தடவை 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவுட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 57 அப்படிங்கிற நல்லா சூப்பரான ஸ்கோர் அடித்து 4 6 7 4 அடித்து நல்லா தூள் கிளப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 2வது நல்லா விளையாண்டுருக்காங்க, ஸ்ரேயா ஷேரும் நல்லா விளையாண்டுருக்காங்கக்கா. கடைசியில் 14 ஓவர்லேயே 163 அப்படிங்கிற ஸ்கோரில் இந்தியா ஜெயிச்சிடுறாங்க.
2: எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ல.
3: ஆமாம்.
2: சரி ஓகே, அடுத்ததான் வந்து செஸ் ஒலிம்பியாட். அந்த தொடரில் 45வது சீசன் இன்றைக்கி வந்து துவங்குது. இந்திய ஆண் பெண்கள் வந்து அணிகள் மீண்டுமே வந்து பதக்கம் வெல்றதுக்காண்டி அதில் போய் கலந்துக்க போயிருக்காங்க. சர்வதேச அந்த செஸ் கூட்டமைப்பு சார்பில் 1927 அந்த ஆண்டு முதல் 2 ஆண்டுக்கு ஒரு முறை செஸ் ஒலிம்பியாட் தொடர் வந்து நடத்தப்படுது. இதில் வந்து 46வது சீசன் இன்று வந்து முதல் இன்னையிலேருந்து செப்டம்பர் 27 உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் அந்த நகரில் வந்து நடக்க இருக்குதான். ஓபன் பிரிவில் வந்து 208 பெண்கள் பிரிவில் 192 மொத்தம் வந்து 400 பேர் வந்து கலந்துக்க போகிறாங்களாம். போன வாட்டி 2024 நடந்ததில் 380 பேர் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி கூடையே கலந்துக்கிறாங்களாம். சரி பார்ப்போம் யார் வெல்றாங்க, தங்கப்பதக்கம் பெண்றாங்க. நம்ம இனிமேல் அடுத்தடுத்தாக தொடர்ச்சியாக தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்றைக்கி வந்து தென்னிந்திய திரையுலகில் முன்னணி, அதாவது மீனா, அவங்க பிறந்த நாளாம். மீனா திரைப்பட நடிகை, அவங்கள தெரியுமா?
3: தெரியலையேக்கா.
2: சின்ன வயசுலேயே வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ரஜினிகாந்தோட நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய புகழை தேடி தந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து அவங்க வந்து நடிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் தொடர்ந்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்மளோட கேமை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
3: ம், ஓகேக்கா. நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு 5 பொருட்களோ இல்லை பழங்களோ சொல்லுவோம், அந்த ஆர்டரை நேயர்களும் மாறாமல் அப்படியே சொல்லணும்.
2: சில பொருட்களோ பழங்களோ இல்லை எதுவாக இருந்தாலும் சில வார்த்தைகள் சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை நீங்கள் மாறாமல் திரும்பியும் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா மெசேஜ் மூலியமாலாம் இதில் சொல்ல முடியாது, ஏன்னா டக்குன்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நாங்கள் மெசேஜ் மூலியமாக சொன்னாலும் டக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம்ல ஜான்ஹோரே.
3: ஆமாக்கா.
2: அதனால நீங்கள் எங்கள் கூட கால் பண்ணி தான் இதில் வந்து கலந்துக்கணும். சரி, அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நாஜான் ஹோரே.
2: சரி, இப்போ நேரம் சரியாக 5:22 ஆயிடுச்சு. அடுத்ததான் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா?
3: ஓகேக்கா. அழகிய பன்றிக்குட்டி, இது யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் அதை எழுதுனாங்க. காத்து கருப்பு. முருகன் என்ற பையனுக்கு மிகவும் காய்ச்சல் 5 நாட்களாக விட்டு விட்டு வருகிறது. பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை. காலாண்டு தேர்வு வரப்போகிறது.
2: அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா? கத்தரிக்காய், தக்காளி, பச்சைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய்,
4: கத்தரிக்காய்,
2: தக்காளி, பச்சைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். சரி, ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? எப்படியோ அவங்களுக்கும் ஞாபக சக்தி நம்ம ஜான் ஹோரே தம்பி மாதிரி அதிகமா இருக்கு போல. என்ன ஜான் ஹோரே?
3: ஓகேக்கா.
2: இப்ப வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஓகேக்கா. காலாண்டு தேர்வு போக வரப்போகிறது. தலைமை ஆசிரியர் அகமது சார் தினமும் அமராவதியிடம் கேட்பார். ஏனெனில் அமராவதிக்கு முருகனின் பக்கத்து வீடுதான். முருகனின் சின்னூர் கிராமத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வருகிறான். ஆனாலும் காய்ச்சல் குணமாகவில்லை. முருகனின் பாட்டி, பிள்ளை எதை நினைச்சு பார்த்து பயந்திருக்குமோ, காத்து கருப்பு பிடிச்சிருக்குமோ, போய் மந்திரிச்சு விட்டு வா என்று சொன்னார். அம்மாவும் பூசாரியிடம் போய் மந்திரிச்சு வர தயாரானார். முருகன் வாடி போயிருந்தான். 5 நாட்களாக சாப்பிடுவதால் மேல் இருந்து போயிருந்தான். அதை விட அவனுக்கு பள்ளிக்கூடம் போக முடியவில்லையே என்ற கவலை மிகவும் இருந்தது. காலாண்டு தேர்வு வருகிறது. அது முடிந்ததும் ஆண்டு விழா வேற வருகிறது. அவன் செஸ், கேரம், கபடி ஆகிய விளையாட்டுகளில் பெயர் கொடுத்தவன். அதனால் அவனை தேடுவார்கள் என்று அவன் மிகவும் வருத்தப்பட்டான். வணக்கம் சார் என்றான். அவனுடைய அம்மாவும் வாங்க சார் உட்காருங்க என்று சொல்லிவிட்டு ஓடிப்போய் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வந்தார்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் ஜாம், ஜெல்லி இதெல்லாம் செய்ய பயன்படக்கூடிய லொவின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கிலத்தில் வந்து படோகா பிலம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது வந்து வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு வகை பிலம் பழம்னு வந்து கூட சொல்கிறாங்க. பலவிதமான மருத்துவ குணங்கள் இந்த பழத்தில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கிற அந்த வேலைகளை செய்யுது. அடுத்ததாக வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இதெல்லாம் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆராய்ச்சிகளோட அடிப்படையில் புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய அந்த பண்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தோம்னா இரும்பல், தொண்டை வலி அப்புறம் வந்து இதெல்லாம் குணப்படுத்த பயன்படுது. இந்த லோவி ஃப்ரூட் வந்து ஒரு பருவகால பழமாக இருக்கிறனால ஜூன் ஜூலை அந்த மாதங்களில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தயாமின், நியாசின், அப்புறம் பொட்டாசியம், இரும்பு சத்துன்னு எக்கச்சக்க சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறனால சிறுநீரகத்தை கூட வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி பழம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிளம் வகைகளில் சேர்ந்த ஒரு பழமாகவுமே இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட வந்து முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே ஊறுகாய் செய்யவும் இது வந்து பயன்படுமா, அரசு சார்ந்த வேலைகளுக்கு அதிகமாக இது வந்து உதவுது. அதாவது வந்துட்டு நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு ஊறுகாய் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நாங்கள் மெமரி கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் சரியாக ஆர்டராக திரும்பியும் நாங்கள் சொன்ன மாதிரியே சொல்லணும். அதான் இன்றைக்கான கேம். 7094449999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே எங்களோட கலந்துக்கலாம். அடுத்ததான் நம்ம நோவா லக்ஷிதா அவங்க கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரியசாந்தி. எனக்கு 63 வயசு ஆகுது. நான் வடக்கு தெருவில் வசித்து வருகிறேன். 67 கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால சொல்லவே முடியாது, நான் பட்ட வேதனை கஷ்டம் சொல்ல முடியாது. நான் 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய தொழில்னா, நான் வந்து அப்பா கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போய் அந்த வத்த கடத்திட்டாங்க. நான் அந்த பிள்ளை 2 பிள்ளையா சின்ன பிள்ளை இருக்கும்போது வத்த கடத்திட்டாங்க. வத்த கடத்த அந்த சரக்கு போய் எனக்கு காய வச்சு ஒரு வியாபாரிக்கு போட்டு என் பிள்ளைகளை காப்பாத்தி அதுகளை வச்சுக்கிட்டு நான் வந்தேன். நான் எங்க அப்பா என்ன இருந்திருந்தா என்னைய கடக்கால இருந்தே எனக்கு சம்மந்தப்பட மாட்டாங்க. எங்க அப்பா இறந்த பொறுப்பாடு நான் கடக்காலக்கே போனேன். 6 குழந்தை பெற்றேன். 6 எனக்கு 3 பொண்ணு 3 பையன். அது அந்த பிள்ளை தான் எல்லாமே சாக்கு போடும், அது போடும், எல்லாம் செய்யும். பூச்சி சாக்கு, பூச்சிக்காரன் சாக்கு போடும், சாக்கு அள்ளி போடும், எல்லாமே அது செய்யுங்க. எனக்கு உதவியா இருந்தது என்னுடைய 3 பெண்ணு தான். பையங்க சின்ன சின்ன பையங்க, உழைக்கக்கூடிய பிள்ளை கிடையாது. 4வது பையன், 5வது பையன், 6வது பையன். அப்போ விழுத்தினால வேலை நாங்கள் 5 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அந்த கருவாடை காய வச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு வச்சுட்டு பதமாக இருக்கிற கருவாடுகளை காய வச்சுட்டு மழையில் ரொம்ப மழைனா ஓவரா வேலை இருக்கும். புழு புளுத்தரும் நல்லா வேலை இருக்கும். உழுதடையே 6 மணி முளைக்கிறதும் இங்கே வரும். எனக்கு பெண்கள் நிறைய பேர் கடைக்கரைக்கு வந்துட்டாங்க. பெண்கள் காயப்படுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போதான் அவங்க நம்ம கடைக்கரைக்கு ரொம்ப ஓவர் இல்லை. இப்போ மோசம் அவ்வளோ வேறு போக மாட்டாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. சமையல் பொம்பளை தான் சமைக்கணும்ப்பா. சமைச்சு கஞ்சி போன கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும், ஆட்களுக்கு எல்லாம் பண்ணணும். அது பட்ட எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த டாச்சர் அதிகம். அதையும் தாண்டி நான் நீஞ்சு ஒரு அளவுக்கு ஒரு மனுஷியாக வந்தேன். ஆனால் நல்லா தான் பிழைச்சேன். பிழைக்கலைன்னு சொல்லலை. யார்கிட்டையும் போய் சோத்துக்கோ கஞ்சிக்கோ சாப்பாட்டுக்கோ யார்கிட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லை, துணி இல்லை, அது இல்லைன்னு கேட்டது கிடையாது. என்னுடைய இதை கொண்டு என்னுடைய ஊக்கத்தை கொண்டு தான் நான் எல்லாம் ஆனால் அனைத்து பேருக்கு நான் உதவியாக இருந்தேன். கணவருடைய அன்பு கிடையாது, கணவருடைய உழைப்பு கிடையாது, கணவருடைய சொத்து கிடையாது. ஒரு முதலில் அவன் எனக்கு தந்துட்டு போகலை. என் கையை ஊண்டி தான் நான் கரணம் பாயும். அரிசி வாரம் பார்த்தேன், சவுளிய வாரம் பார்த்தேன். என்னால் முடிஞ்சது எந்த தொழிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க? ஆசிக். சரி, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? உங்களுக்கான சில வார்த்தைகள் சொல்லவா? வானம், பூமி, நிலா, சூரியன், நட்சத்திரம். நட்சத்திரம் லாஸ்டா? சரி, ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு ட்ராவல் படத்துல இருந்து சாங் வேணும்க்கா.
4: என்ன படம்?
5: டிராகன்க்கா.
4: டிராகனா? சரி, ஓகே, கண்டிப்பா கொடுத்துறோம்.
5: தேங்க்யூக்கா.
4: ரொம்பவே சூப்பரா பதில்களை சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நீங்க வாசிக்கிற புக்கை வாசிக்கிறீங்களா?
6: ஓகேக்கா. அதான் முருகனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. போன வாரம் மழை பெஞ்சிச்சுல, அதனால கூட காய்ச்சல் வந்திருக்கலாம். காத்து கருப்பு அப்படின்னு எதுவும் இல்லை. இப்போ புது புது வைரஸ்லாம் பரவுது, அதனால கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார் முருகனுடைய சார். அம்மாவுக்கு புரிந்த மாதிரியும் இருந்தது, புரியாத மாதிரியும் இருந்தது. ஆனால் முருகனுக்கு புரிந்து விட்டது. அகமது சார் வாங்கி கொண்டு வந்திருந்த பழங்களை கொடுத்தார். சரி முருகா, சீக்கிரம் குணமாகி வந்துவிடு. காலாண்டு முன்னே வந்து இல்லை என்றால் உன்னை நாங்கள் விளையாட்டு போட்டியில் சேர்க்க முடியாது. சீக்கிரம் வந்துவிடு என்று சொல்லி அப்பா காத்து காத்து பாக்டீரியா கருப்பு வைரஸா, இதை இப்போ வந்திருக்கிற கூத்தா என்று சிரித்து கொண்டே சொன்னார் அரவிந்தின் பாட்டி.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, நீங்கள் வாசிக்கிற அந்த புக்கையும் அதை எழுதினவங்க பேரையும் திரும்பியும் சொல்லிடுங்க.
6: ம், ஓகேக்கா. நான் வாசிக்கிற ஒரு புக்கு பேர் என்ன அப்படின்னா அழகிய பன்றிக்குட்டி. இதை யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் எழுதுனாங்க.
4: சரி, இந்த புக்கு உங்களுக்கும் வேணும்னா நம்ம ஜான்ஹோரேப் சொல்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கோங்க.
6: ம், ஓகேக்கா. அதாவது இந்த புக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 91 76 54 99 91. திரும்பியும் சொல்கிறேன், 91 76 54 99 91.
4: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு வந்து நாங்கள் மெமரி கேம் தான் விளாட்றோம். அதாவது நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் திரும்ப ஆர்டராக கரெக்டாக சொல்லணும். அதான் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்ருக்கோம். சரி, அடுத்ததான் நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறந்ததுமே கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது தொடங்கிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து கூட தொடங்கிடும். அதாவது வந்து குழந்தைங்க தூங்குறப்ப உருண்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி தலையணைகளை வச்சு பாதுகாப்பாங்க. அந்த வயசில் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை அதுக்கப்புறமும் தொடருதான்னு கேட்டால் கிடையாது. வீடுகள்லேயே வந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்து கவனிப்புலாம் குறைய ஆரம்பிச்சிருது. குறிப்பாக வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் அது இந்த பாதுகாப்பு வந்து தொடரணும். அதாவது வந்து குழந்தைங்களை தனியாக மாடிக்கோ இல்லைனா உயரமான இடத்துக்கோ வந்து அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்கனாலே சுறுசுறுப்பாக தானே இருக்கிறனால மரம் சுவர் மாடிப்படின்னு கிளிம்பிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால ஒரு சேஃப்டி கேட்டாவது வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை தவிர வந்து கைப்பிடிகள் இல்லாத படிக்கட்டுகள்லேயுமே வந்து பல வீடுகளை வந்து பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் கைப்பிடிகள் அமைக்கிறது, உயரமான இடங்களில் குழந்தைங்களை விளையாட வந்து அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் இன்னும் சொல்ல போனால் வந்து வீடுகளே ஆன்டி ஸ்லிப் மேட்களை வந்து பயன்படுத்தலாம். ஒரு சிலர் வந்து வசதிக்காகவும் அழகுக்காகவும் பொருட்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர எது பாதுகாப்புன்னு யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்டிப்பாக வந்து யோசிச்சு தான் செய்யணும். முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசிச்சு தான் நம்ம வந்து செயல்படணும். சரி, நம்ம கேமை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க ஜான்ஹோரே.
6: ம், ஓகேக்கா. நாங்கள் ஒரு 5 வார்த்தை சொல்லுவோம், அதை அப்படியே நேயர்கள் அதே லைன்லேயே மாறாமல் சொல்லணும்.
4: இன்னைக்கு இதான் நாங்கள் வந்து இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக நேயர் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் காட் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் காட் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான் ஹோரே.
3: சரி, அடுத்ததான் நீங்க வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தானே?
4: ஆமாக்கா, அதாவது அழகிய பன்றிக்குட்டி அப்படிங்கிற ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருக்கேன். இதை உதயசங்கர் தான் எழுதுனாங்க. இப்போ நம்மளோட ஒரு நேயர் பேச
3: இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர்.
3: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
5: ஆனா
3: கொஞ்சம் இடி இடிக்கிற மாதிரியும் இருக்கு, வெயிலாவும் இருக்கு, அப்படிதானா? கலந்து கலந்து தானா இருக்கு. ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
5: அப்பா கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒரு பொருள்லாம் சொல்லுவீங்க, அப்படியே ஆர்டரை நினைவில் வச்சு சொல்லணும்.
3: ஆமாக்கா, உங்களுக்கான கேள்வி வந்து இப்ப நம்ம ஜான் ஹோரே தம்பி கேட்பாங்கண்ணா.
4: அண்ணா கிரிக்கெட் பாப்பீங்களா?
5: ஆ பாப்பேன்.
4: ஆ, அதுல இருந்து பிளேயர்ஸ் தாங்க, பிளேயர்ஸ் நான் கேட்க போறேன்.
5: ஆ சரி சொல்லு.
4: மலிங்கா, பும்ரா, புவனேஸ்வர் குமார், கபில் தேவ், தோனி. இத அப்படியே சொல்லுங்க.
5: இது எனக்கு வரையறது, எனக்கு இந்த அளவுக்குலாம் கிரிக்கெட் தெரியாது.
4: ஓ அப்படியா, அப்ப வேற ஏதாவது கேள்வி கேக்குறோம்.
5: சாதாரண பொருளோ வேற ஏதாவது சொல்லு.
3: சரி ஓகேண்ணா, நானே கேட்டுறேண்ணா. மரம், பழம், காய், பூ, செடி, விதை.
5: மரம், பழம், காய், பூ, செடி, விதை.
3: ஓகே, நான் ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் மெமரி பவர் அதிகம் தானா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
5: என்ன
3: பாடல்னா? ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து ரொம்பவே சூப்பராக பதில்களை சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கிரிக்கெட் பிளேயர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுல, அதனால அவங்களால சொல்ல முடியலை. சரி, இப்போ வந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: ம், ஓகேக்கா. ஜப்பான் பேனா, மறுபடியும் வகுப்பில் திருட்டு. இன்று ராபின் பேனாவை காணவில்லை. ராபின் மாமா ஜப்பான் போய்விட்டு நேற்று மாலை வந்தார். வரும்போது ராபினுக்காக அந்த பேனாவை வாங்கி வந்தார். பேனா அவ்வளவு அழகாய் இருந்தது. வலுவலுவு என்று பட்டு துணியை போய் கையில் ஒட்டாத மாதிரி அதனை பளபளப்பு ராபினின் முகத்தை அப்படியே தெரியுது. சிரிப்பு. அந்த பேனாவை கையில் வைத்து கொண்டே சாப்பிட்டான். தூங்கும் போதும் அந்த பேனாவை பக்கத்தில் வைத்து கொண்டே தூங்கினான். அந்த பேனாவை பள்ளிக்கூடத்து கொண்டு போகக்கூடாது என்று அம்மா சொன்னார். ஆனால் ராபின் நண்பர்களிடம் அந்த பேனாவை காட்ட வேண்டும் என்று ஆசை. அம்மா, அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டு போகிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சினான். அம்மா சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான், பத்திரம் என்று அனுமதி கொடுத்தார். அவன் அம்மாவை கட்டி பிடித்து விட்டு கன்னத்தில் முத்தமிட்டான். பள்ளிக்கு வந்தபோது தற்செயலாக அந்த பேனாவை எடுத்தது போல சும்மா ரஃப் நோட்டில் எழுதினான். அவனுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த கிருத்திக் முதலில் கவனிக்கவில்லை. தற்செயலாக திரும்பி பார்த்தான். ஐ, புது பேனாவா? டே, இது எதுடா? எங்கிருந்தா வாங்கின? நல்லா இருக்கே என்று கேட்டான். எங்கள் மாமா ஜப்பானிலிருந்து வாங்கி வந்தார் என்று சொன்னான் ராம். அவன் வகுப்புக்கு தொடர்புக்கு முன்னால் எல்லா பையன்களும் ராபினை சூழ்ந்து நின்று அந்த பேனாவை தொட்டு தொட்டு பார்த்தார்கள். யார் கையிலும் பேனாவை அவன் கொடுக்கவில்லை. அவனுக்கு நெருங்கிய நண்பனான கைலாஷிடம் கொடுக்கவில்லை. பேனா அவன் கையில் இருந்து எல்லோரும் தொட்டு தொட்டு தடவி

0: கொண்டே இருந்தார்கள். அந்த பேனாவை அவன் கவனிக்காமல் வகுப்பறையை தன் புத்தகங்களோட வைத்து கொண்டான்.
1: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கு நம்ம ஜான் ஹோரேப் தம்பிட்டர்னி இந்த புக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் நான் ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். பொதுவாக வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா அது வந்து அரசியல் பற்றினா அந்த புரிதலை உருவாக்குறது தான். இப்போ இருக்கக்கூடிய வந்து தலைமுறையினராக இருந்தாலும் சரி, முன்னாடி காலங்களில் இருந்து வந்து இளைய தலைமுறையினரை வழிநடத்துகிற இடத்துல இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அரசியல் பற்றின புரிதல் வந்து வளர அதிக காலம் எடுக்கும்னே சொல்லலாம். அந்த கால அளவை குறைக்கிறதுக்காக தான் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புமே இருக்குது. பிஏல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அரசு நிர்வாகம் செய்கிற முறை, சட்ட அரசியல் அமைப்பு, தேர்தல் முறைகள், சர்வதேச உறவுகள் வர பல விஷயங்கள் வந்து இதில் வந்து பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க முடியும். அரசியல் தொடர்பான அந்த கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஒரு படிப்பு வந்து பார்க்கப்படுது. கல்லூரிகள் வந்து பல்கலைக்கழகங்களை பொறுத்து பாடங்களில் வந்து மாற்றம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு சில பாடங்கள்னால் பொலிட்டிக்கல் தியரி, கோட்பாடுகள், அரசியல் அமைப்பு, உரிமைகள், பாராளுமன்றம், சட்டமன்றம், அப்புறம் நீதித்துறை அப்படின்னு வந்துட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க. தேர்தல் வாக்காளர்களோட நடத்தைகள், உலக அரசியல் அப்படின்னு ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பேச்சு திறமை, விமர்சன சிந்தனை செய்தி படிக்கிற பழக்கங்கள் வந்து இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி நாங்கள் வந்து மெமரி கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை நாங்கள் சொன்ன மாதிரி அதே ஆர்டரில் நீங்கள் திரும்ப சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
0: பை பைக்கா.
1: பாய் பாய். அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? வர்ற செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலவாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
4: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
5: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. நம்ம ஜாபிர் தம்பியும் சாதிக் தம்பியும் இன்னுமே வரல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட பேசுறதுக்காண்டி அவங்களும் வந்துடுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோன்னா, இன்னைக்கு வந்து மெமரி கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: மாமு கரவட்டி கடை மீனாட்சி தங்கச்சி மட்டும் பேசுறேன்.
2: சொல்லுங்க அண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: நல்லா இருக்கிறேன்.
2: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில கேம் கேட்டுட்டு இருக்கீங்களாண்ணா?
6: கேட்டுட்டு இருக்கேன்.
2: ஓகேண்ணா, உங்களுக்கான சில வார்த்தைகள் சொல்லிடவா? ஓகேண்ணா. வாலிபால், கிரிக்கெட், ஹாக்கி, கோகோ, டேபிள் டென்னிஸ். இன்னொரு வாட்டி சொல்லிடவானா? வாலிபால், கிரிக்கெட், ஹாக்கி, கோகோ, டேபிள் டென்னிஸ்.
6: வாலிபால்,
2: வாலிபால்,
6: கிரிக்கெட்,
2: கிரிக்கெட்,
6: ஹாக்கி,
2: ஹாக்கி,
6: டேபிள் டென்னிஸ். இந்த மாதிரி சொல்லீங்களே, மறந்துட்டீங்க.
2: கோகோ சொன்னேனா? ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: விஜய் படத்துல இருந்து காதல்மய படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு போட்டு.
2: என்ன படம்னா?
6: காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து ஏதாச்சும் பாட்டு.
2: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
6: ரொம்ப சந்தோஷம்
2: எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றிண்ணா.
6: நன்றி, வணக்கம்.
2: நம்ம மீரா யூசுப் அண்ணாவுமே நம்ம கூட வந்து நல்லா பதில்களை சொல்லி பேசிட்டாங்க. சரி, அடுத்ததான் நான் ஒரு விளையாட்டை பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். சின்ஹிக்கிங், இது வந்து இங்கிலாந்தில் 17ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் உருவான ஒரு பாரம்பரிய அப்புறம் வந்து விசித்திரமான போர் விளையாட்டு. இது ஆங்கிலத்தில் வந்து தற்காப்பு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டோட முக்கிய டார்கெட் என்னன்னா, எதிராளியோட அந்த கணுக்காலுக்கு மேலே உள்ள முன்காலை உதச்சி வந்து அவங்கள தரையில் வில வைக்கிறது தான் இந்த கேமோட முக்கியமான ஒரு டார்கெட்டே. சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம், நான் இயற்கை உழவன் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம்.
2: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
7: நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா.
7: எப்படி?

0: பாம்பன்ல மழை பெஞ்சுதம்மா?
1: இல்லனா, மழை பெய்யலனா? உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதானா?
0: கொஞ்சம் கொஞ்சம் தினமும் பெய்யுதுமா.
1: ஓகேண்ணா, இங்கேயும் மழை இடிக்கிற மாதிரி இருக்குது, இடி வர மாதிரி இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு.
0: நிறைய மழை வரணும்னு கடவுளை வேண்டிக்கங்க. மழை பெஞ்சாதான் உலகமே தவிர்க்கும், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு.
1: ஆமாண்ணா, கண்டிப்பா மழை வரும்ண்ணா, வேண்டிக்கிறோம்ண்ணா. ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நீங்க கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
0: ஆ, கேட்டுமா, சொல்லுமா.
1: சரிண்ணா, உங்களுக்கான சில வார்த்தைகள் சொல்லிடுறவானா? நிலம், விவசாயம், பயிர், விதை, பூ.
0: நிலம், விவசாயம், விதை, பூ, நிலம்.
1: நாங்க இடையில பயிர் சொன்னோம்னா, அதை நீங்க
0: மறந்துட்டீங்கண்ணா? பயிர், பயிர் இருக்கிறதுனால பயிர்
1: மறந்துட்டேன்.
0: விவசாயத்துலதான் வேலை செஞ்சுனே உங்க கூட பேசுறேம்மா.
1: ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ண்ணா?
0: புதுசா பழசுங்களா?
1: புது பாடல் தான்ண்ணா.
0: புது பாடல்ல இப்ப ரஜினி என்ன டூன் ஒண்ணு வந்துருக்கு, என்ன பண்ணது? நான் இப்ப ஒரு படம் வந்திருக்கேன், என்ன படம் அது? என்னது? ஜெயிலர் டூ.
1: ஜெயிலர் டூ வானா? ஓகே, நான் அதுல என்ன பாடல் வேணும்னா?
0: ஒரு பாட்டு, ஒரு குத்து பாட்டு ஒண்ணு இருக்குல்ல.
1: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துறலாம்னா.
0: ரைட்டுமா, சரி. நல்ல ப்ரோக்ராம்மா, அருமையா இருக்குது. சினிமா தவிர்த்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லயே போடுங்கம்மா, நான் ரொம்ப விரும்பி கேட்டுருக்கேன். தொடர்ந்து உங்களுடைய சேனலுடைய நான் தொடர் லிசனர். சமுதாய கருத்துக்களை அள்ளி குவிக்கும் கடலோசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா. நம்ம ஆனந்தன் அண்ணா வந்து ரெண்டு இதுக்கு ரெண்டு, அதாவது ஒரு அஞ்சு வார்த்தைகள் திரும்ப ஒரு அஞ்சு வார்த்தைகள் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுக்குமே கரெக்டான பதில்களை சொல்லிட்டாங்க. இடையில அவங்க பயிர்லயே இருக்கிறதுனால பயிரை மட்டும் மறந்துட்டாங்களாம். சரி, இப்போ நான் என்ன நான் சொல்ல போகிற அந்த கேமையுமே சொல்லிடுறேன். ரெண்டு போட்டியாளரும் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் வந்து தோள்களை கைகளால் கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். போட்டி முடிகிற வரை இந்த பிடியை வந்து விடக்கூடாது. பிளேயர்ஸ் வந்து தங்களோட கால்களால் மட்டுமே எதிராளியோட அந்த அடி வயிற்றுக்கு கீழே, குறிப்பாக முழங்காலுக்கு கீழே உள்ள அந்த முன் கால் பகுதியில் வந்து உதைக்கணும். பிளேயர்ஸ் வந்து தங்களோட கால்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஃபேண்டுக்குள்ளே வந்து வைக்கோலை திணிச்சுப்பாங்க. அதுக்கு வந்து அனுமதி இருக்கு. வீரர்கள் பொதுவாக வந்து வெள்ளை நிற கோட்டுகளையும் மென்மையான காலணிகளையும் தான் அணிவாங்க. இரும்பு முனைகள் கொண்ட அந்த பூட்ஸ் காலணிகளுக்கு வந்து கடுமையான தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் வந்து மூணு சுற்றுகள் நடக்குமா. எதிராளியை உதச்சி முதல்ல வந்து ரெண்டு முறையில் தரையில் வந்துட்டு விலை செய்கிறவங்க தான் இந்த கேமோட வின்னர். நடுவர் ஒருத்தங்க வந்து இந்த போட்டியை அருகில் இருந்து கண்காணிப்பாங்க. இங்கிலாந்தில் உள்ள அந்த கார்ட்ஸ் ஒல்ட்ன்ற அந்த இடத்துல வந்து ஆண்டுதோறுமே இந்த கேம் வந்து நடக்குதான். அதாவது இந்த ஷின் ஹிக்கிங் இந்த கேம் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே அந்த இங்கிலாந்தில் உள்ள அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நாங்கள் வந்து மெமரி கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். அதாவது மீரன் யூசுஃப் அண்ணா, அப்புறம் வந்துட்டு ஆனந்தண்ணா விளாண்டாங்கள்ல, இந்த மாதிரி தான் இன்றைக்கான கேம் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஜெயினத்தம்மா, என் வயசு 60, பிறந்தது இந்த ஊர் தான் பாம்பன். 1986 நடந்தது. பாலத்தில் மலையில் பெருங்காத்தும் புயலுமா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வல்லாமல் அப்போ இது கப்பல் வந்து போட்டை இடிச்சு விட்டுருச்சு. அந்த கல்லை திண்டை இடிச்சு விட்டுருச்சு. பாலத்தை கிராஸ் பண்ணி விட்டுருச்சு. தூக்கு பாலத்தில் தான் என் மாப்பிள்ளை வேலைக்கு போனார். அந்த இடத்துல தான் அந்த பாலம் உடைஞ்சி நைட்டில் போவையில் தான் கை ஒடிஞ்சது வீட்டுக்காரர். இடிச்சுக்கிட்டு இருக்கையெல்லாம் அவசரத்தில் ஓடுனில் தான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போனதில் தான் கையெல்லாம் ஒடிஞ்சிச்சு. அங்கே வந்து வேலை செய்ய வந்த மக்களோட எங்கள்கிட்ட வந்து அரிசி தாங்க, மல்லி தாங்க, மிளகா தாங்க, கோதம்பு தாங்கன்னு வந்து இலவசமாக ரேஷங்களில் வாங்கினா வாங்கிட்டு போவாங்க. கடுமையாக வேலை வத்துச்சு மக்கள். அதிலோட எத்தனையோ இறந்துச்சு. கடைசி ஓப்பன் பண்ணையிலோட இன்ஜினியர் இறந்தார். வீடுகள்லாம் கொஞ்சம் மத்துவமாக தெரிஞ்சு, குடிசை குச்சி வளர்த்த இருந்துச்சு. சோவி கொறுப்போம், மாலு முடிப்போம். அந்த வல்லம் வத்தைக்கோட நாங்கள் வந்து மிளகா அரைச்சி கொடுத்துருக்கோம். சாப்பாடு ஒன்றுங்க எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ நிறமையில தான் இருந்தோம் இந்த ஏரியா தான். நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சட்டியில் மிளகா மல்லியை கொண்டு வந்து அரைச்சி நாங்கள் கொடுப்போம். மிக்சிலாம் கிடையாதுல, அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தோம். சுமாராக நாங்கள் வறுத்து கருகருந்து அரைச்சி உருட்டி ஒரு சட்டியில் கொடுத்துருவோம். தேர் இங்கே இருக்குவார் மாட்டுக்கறி கடை, அங்கே நொண்டு வல்லங்க வத்தையெல்லாம் கட்டி கிடக்கும், வெட்டலாக இருக்கும். அதுக்கு பேர் சவுக்கை, இந்த இடத்துக்கு பேர் சவுக்கை. இதில் வெட்டலாக இருக்கும். எங்கள் வாசலில் நின்றால் கடல் தெரியும். வல்லங்களை கொண்டு வந்து கட்டி போடுவாங்க. அதுலேருந்து ஒரு சவுக்கை இருக்கும், அதில் படுத்து கிடக்குங்க. சவுக்கைன்னு சொல்கிறது கிரவுண்டை. இப்போ கிரவுண்டுங்கிறோம், அப்போ சவுக்கைம்போம். எப்போ வல்லங்க வந்து கட்டுவாங்க, தோணியை வந்து கட்டுவாங்க இந்த கடற்கரை சைடில். அங்கேருந்து வந்து மடி பொத்துங்க, மீனை கொண்டு வந்து கொடுக்குங்க கம்பெனிக்கு. போக்குவரத்துலாம் இப்படி கிடையாது, கம்மி கூட்டம்லாம் கம்மி தான். எங்கே இந்த காற்று புயலுக்கெல்லாம் வந்து வல்லங்க வத்தையில் போனோம். இங்கேருந்து போய் மண்டபம் போவோம். 2, 3, 4, 5 கிட்டங்கி இருக்குது. இதெல்லாம் பூரா கிட்டங்கியில் ரேஷன் கடை கடை இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, தபால் ஆஃபீஸ் இருந்துச்சு, கஸ்டம்ஸ் இருந்துச்சுங்கண்ணே. எல்லாம் இப்போ பழைய சொல்ல வீடு கட்டி வாடகைட்டுருக்காங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
1: ஜாபீர்.
0: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
2: என் பேரு பூமலன், நான் பாமலன் பேசுறேன்.
0: ஓகே, நான் நல்லா இருக்கீங்களாண்ணா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் கேட்டிங்களாண்ணா? ஆமாண்ணா. சரி, உங்களுக்கான சில வார்த்தைகள் சொல்லிடவாண்ணா? உங்களுக்கு வந்து மீன் பேரை கேக்குறேனா? மீன் பேரை கேக்குறேனா? சீலா மீன், திருக்க மீன், சுறா மீன், சூட மீன், வெல மீன்.
2: சீலா மீன், திருக்க மீன், சுறா மீன், வெல மீன், சூட மீன்.
0: ஓகே, நான் லாஸ்ட் ரெண்டு மட்டும் மாத்தி சொன்னாலும் சூப்பரா சொல்லிட்டீங்கன்னா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
2: எனக்கு பவளமணி சாங் கூட வரும்.
0: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
2: ஓகே மேடம்.
0: சரி, இப்போ வந்து நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு புக்கை வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்க தானே?
1: ஆமாக்கா.
0: சரி, ஏன் இன்னைக்கு நீங்கள் லேட்டு?
1: ஆமாக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆரம்பிக்கிறேங்கக்கா. விசில் அடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க. சரி, இப்போ நான் கதையை வாசிடுறேன். தினமும் அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றிய வைகை பாப்பா இப்போது வேறு ஊருக்கு போய்விட்டாள். இப்போது கொய்யா மரமாக வளர்ந்து விட்டது. அதற்கு குட்டி செடி பூ பூத்தது, காய் காய்த்தது. காய்கள் கனிக்களாயின, கொய்யா பழங்கள் கொத்து கொத்தாய் பழத்தின் தொங்கின. கொய்யா மரம் பழங்களை அணிலுக்கு கொடுக்கவில்லை, கிளிகளுக்கும் கொடுக்கவில்லை, எறும்புகளுக்கும் கொடுக்கவில்லை, மற்றும் பூச்சிகளுக்கும் கொடுக்கவில்லை. அப்ப யாருக்கு தான் கொடுக்குமா என்று கேட்டது ஓனான். வைகை பாப்பாவுக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு கொய்யா மரம் நின்றது. வைகை பாப்பாவுக்காக காத்து கொண்டிருந்த கொய்யா மரம் வைகை பாப்பாவை பார்த்தால் சொல்லுங்க, அவங்களுக்கு நான் கொய்யா பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மரம் வந்து சொன்னிச்சான். இதோட இந்த கதை முடியுது. அப்புறமா இன்னொரு கதை, அது என்னன்னா அப்படின்னா விசில் அடிக்கும் சைக்கிள். இப்பதான் அந்த விசில் அடிக்கும் சைக்கிள் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது சாதாரண ஒரு கதை தான், ஆனால் இதுதான் ஒரு முக்கியமானோட மெயின் கதைன்னு நினைக்கிறேன். சைக்கிளுக்கு பெருமையாக இருந்தது. அண்ணனும் தம்பியும் அந்த சைக்கிளில் ஓட்டுவதற்காக சண்டை போட்டார்கள். பிறகு அவர்களுள் அப்பா வந்து சமாதானம் செய்தார். எப்படின்னா, ஒரு சைக்கிள் இருந்துக்கு அந்த சைக்கிள் வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சான். அண்ணனும் தம்பியும் அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்காக சண்டை போடுவாங்களாம். பிறகு அவருடைய அப்பா வந்து அந்த சண்டையை சமாதானம் செய்வாங்களாம். ஒரு மணி நேரம் அண்ணன் ஓட்டட்டும், பிறகு ஒரு மணி நேரம் தம்பி ஓட்டட்டும். அண்ணன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு காடு மேடு எல்லாமே சுற்றுவான். ஒரு மணி நேரம் கழிந்தது. இப்போது தம்பியின் முறை. அவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் சுற்றினான். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சைக்கிளை அண்ணனிடம் கொடுத்தான். அண்ணன் சைக்கிளை தம்பியை ஏற்றிக்கொண்டு விளையாட்டு மைதானத்துக்கு போனான். சைக்கிள் அவர்கள் மைதானத்தில் ஓரமாய் நிறுத்திவிட்டார்கள்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக என்னோட தகவலையுமே தெரிஞ்சுப்போம். பொதுவாக வந்து குடும்பங்களில் அதிக பிரச்சனை நடக்கிறதுக்கும், பிரிவு அதாவது குடும்பங்கள்லேருந்து ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது சொத்து தான். அது வந்து முன்னாடி ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்ஸ் அதாவது சொத்துரிமை சட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைக்கும் சமமாக நடத்த குடும்பத்தோடு வந்து சொத்துல மட்டும் இல்லாம குடும்பத்தோட பாரம்பரிய அந்த சொத்துல கூட சம உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் முக்கியமா பார்க்கப்படுதுன்னா, ஒரு சில வீடுகள்ல பரம்பரை சொத்து வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை வந்து வளர்ந்து அவங்களுக்கு திருமணமானால் கூட அந்த சொத்தில் அவங்களோட உரிமை குறையாது. அது மாதிரி வந்து பெண் குழந்தைங்களோட அந்த பங்குல சொத்தை அவங்களோட அனுமதி இல்லாமல் யாருமே விற்கவோ இல்லை மாற்றி கொடுக்கவோ கூடாது. இது வந்து முக்கியமாக பெண்களுக்கும் பொருளாதாரத்தில் வந்து சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. சொத்துங்கிறது வாழ்க்கையோட ஒரு பாதுகாப்பாக பார்க்கப்படுறனாலையும் சமத்துவம் உருவாகணுங்கிற நாளையுமே இந்த மாதிரி வரையறை பின்பற்ற வேண்டியது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லிடுறீங்களா அந்த மெமரி கேமில்?
1: ஓகேக்கா.
0: கத்திரிக்காய், தக்காளி, பச்சைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய்.
1: கத்திரிக்காய், தக்காளி, பச்சைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய்.
0: சரி ஓகே, ரொம்பவே சூப்பராக சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம கேமுமே விளையாண்டுட்டுருக்கோம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ, இல்லை மெசேஜ் பண்ண முடியாதுல்ல, நான் வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா
1: மற்றும் அகில்.
0: சரி, அடுத்ததான் நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க அகில்?
1: குட்டி கடல் கண்ணிக்கா. இதை படித்தவங்க வானம் பதிக்கு பகம். இந்த புக்கும் உங்களுக்கு வேணும்னா 9191765499 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே பெரிய
0: சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு? அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேரு டாலியா, நான் பாமன்ல இருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். ஸ்கூலுக்குலாம் போனீங்களா?
2: போயிட்டு வந்துட்டோம்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் சொல்லுங்க பாப்போம்.
2: மெமரி கேம்.
0: சரி, உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நேமே சொல்லிடவா? ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ், வாட்டர்மெலன்.
2: ஆப்பிள், ஆரஞ்சு,
0: என்ன பாடல் வேணும்? மாமதுரையா? சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: Thank you.
0: நம்ம டாலியாவுமே ரொம்ப சூப்பரா பேசிட்டாங்க, பதிலையும் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: வாசிக்கிறேங்க. ஒரு பெரிய மாளிகை தென்பக்கூடிய இடத்துக்கு அவர்கள் சென்றனர். அந்த மாளிகையிலிருந்து கடற்கரை வரை வெள்ளை கற்கள் பாவி நடைபாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாளிகையின் கூரை தங்கத்தால் பயப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் வட்ட வடிவ கண்ணாடி ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மாளிகையை சுற்றி இருந்த தூண்கள் குறையை தாங்கிக் கொண்டிருந்தன. மாளிகையின் சுவரெங்கும் அழகான வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. மாளிகையை சுற்றியிருந்த பளிங்கு தூண்களில் பல்வேறு விலங்குகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. மொத்தத்தில் அந்த மாளிகையை ஒரு வெண் பளிங்கு சொர்க்கமாக காட்சியளித்தது. ஜன்னல் வழியாக அவர்கள் மாளிகைக்குள்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஆக்கில் பேசுறாங்கக்கா.
3: ஆக்கிலா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்கா.
0: ஓகேக்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. அங்கெல்லாம் கிளைமேட் எப்படி இருக்கு? என்ன
0: இடியும் இடிக்குதுக்கா, வெயிலும் அடிக்குதுக்கா.
3: மழை வருதா?
0: வரலக்கா, அது மட்டும் தான்க்கா வரல, ஆனா மீதி எல்லாம் நடக்குதுக்கா.
3: அப்படியா?
0: ஆமாக்கா. பாப்போம்க்கா எப்ப வருதுன்னு. ஓகேக்கா. உங்க ஊர்ல எல்லாம் மழை வருதாக்கா?
3: இப்ப சாயந்தரம் கொஞ்ச நேரம் வந்தது, இப்ப காண நின்னுடுச்சு.
0: சரி ஓகேக்கா. இன்னைக்கு வந்து நம்ம கேம் கேட்டீங்களாக்கா?
3: இப்பதான் கேட்டேன், மெமரி கேம்.
0: ஆமாக்கா. உங்களுக்கான சில வார்த்தைகள் சொல்லிடவாக்கா?
3: நான் ஒன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நாலு வரி. கார் மேகமும் இல்லை, கார்த்திகாவையும் காணவில்லை, கண்கள் கனவில் மிதக்க காற்றோடு கானங்களை தூது அனுப்பினேன். கார் மேகமும் சூழ்ந்தது, கார்த்திகாவும் வந்தாள், கனமலையும் பொழிந்தது. இவை இன்று மாலை 5 மணி நிலவரம் எங்கள் அரூரில்.
0: ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. இன்னொரு வாட்டி சொல்லிருங்கக்கா.
3: கார் மேகமும் இல்லை, கார்த்திகாவையும் காணவில்லை, கண்கள் கனவில் மிதக்க காற்றோடு கானங்களை தூது அனுப்பினேன். கார் மேகமும் சூழ்ந்தது, கார்த்திகாவும் வந்தார், கனமலையும் பொழிந்தது. இவை இன்று மாலை 5 மணி நிலவரம் எங்கள் அரூரில்.
0: ரொம்ப சூப்பரா இருக்குக்கா.
3: இன்னைக்கு நீங்க 5 மணிக்கு வரல தானே, லேட்டா தானே வந்தீங்க?
0: வந்தேன்க்கா, ஆனா இடையில பாட்டு போட்டுட்டு தான்க்கா வந்தேன்.
3: ஆனா கரெக்டா எப்பயும் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன்.
0: ஓகேக்கா. அதுக்காக கரெக்டா யோசிச்சிருக்கீங்களேக்கா, நல்ல திறமையானவங்க தான்க்கா நீங்க.
3: எனக்கு என்னமோ தோணுச்சா, திடீர்னு இப்ப வீட்டுக்கு வந்த பின்னாடிதான் இன்னைக்கு கார்த்திகாவை வச்சு ஒரு கவிதை சொல்லிட வேண்டியதுதான் மழை அப்படின்னு சொல்லிட்டு.
0: ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. நீங்க கவிதை சொன்னா மட்டும் எனக்கு குழு குழுன்னு ஆயிடுதுக்கா.
3: அப்படியா? பாத்தீங்களா, வெயிலா இருக்குன்னு சொன்னீங்க, கொஞ்சம் குழு குழுன்னு ஜிலு ஜிலுன்னு இருக்கட்டும், அப்பதான் உடம்புக்கு நல்லது.
0: கண்டிப்பாக்கா. சரிக்கா, உங்களுக்கான லட்டு, ஜிலேபி, கேக், பூந்தி, மிச்சர்.
3: லட்டு, ஜிலேபி, கேக், பூந்தி, மிச்சர்.
0: ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
3: எனக்கு ஜெயம் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
3: நன்றிப்பா.
0: நன்றிக்கா, இன்னைக்கு டைம் ஒதுக்கி எங்க கூட பேசினதுக்கு.
3: இப்பதான் மழை விட்டதுன்னு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் பார்த்தா நிகழ்ச்சி உங்க சைடு ப்ராப்ளமா எங்க சைடு ப்ராப்ளமா தெரியல, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியே கேட்க முடியல, இப்பதான் எடுத்தது.
0: ஓ சரி சரிக்கா.
3: அப்புறம் தான் சரி நிகழ்ச்சியா காணுமே சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்பதான் பார்த்தாக்கா நிகழ்ச்சி.
0: ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்திருக்கும்க்கா?
3: அதான் என்னன்னு தெரியல, மழை வந்ததுனால என்ன ப்ராப்ளமான்னு தெரியல, அதனால சரின்னு இப்பதான் கேட்டேன். சரி நடத்தேன்.
0: ஓகேக்கா.
3: சரிப்பா, நன்றிப்பா.
0: நன்றிக்கா. நம்ம வசந்தி அக்காவுமே ரொம்ப சூப்பரா பதில்களை சொல்லிட்டு கவிதையுமே ரொம்ப சூப்பரா சொல்றாங்க. சரி, அடுத்ததா என்னோட தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இப்போலாம் வந்து பெரும்பாலான வீடுகள்ல சிங்கிள் சைல்டு, அதாவது வந்து ஒரு குழந்தைங்க இருக்கிறது குறைவு தான். வளர வளர அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கணும்னு 2-3 குழந்தைங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல வந்து அடிக்கடி அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்தாலுமே பெருசாக பெருசாக வந்து பாசம் வந்து அப்புறம் பொறுப்பு இது ரெண்டுமே அதிகமாகும். ஏன் நிறைய வீடுகள்லாம் அம்மா அப்பா வந்து குழந்தைங்களை வளர்க்குறத விட அக்கா அண்ணான்னு யாராவது இருந்தால் வளர்ப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த அப்புறம்தான் பாசம் காட்டணும்னு இல்லை, சின்ன வயசில் வந்து குழந்தைங்களுக்கு பொறுப்பு சொல்லி கொடுக்கறது மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து வரவழைக்கலாம். குழந்தைய வந்து எப்படி அன்போடு அணுகணும், எப்படி வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கலாம். முடிஞ்சளவு வந்து எதிரும் புதிரியுமாக தான் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் வேலைகளெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் செஞ்சு அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து அவங்க கூட பிறந்தவங்க கூட அன்பை காட்டுறதுக்கு தயக்கப்பட்டுட்டு ஒரு வித ஆர்டர் போடுற மாதிரி வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுவுமே சண்டைகள் உருவாக வந்து காரணமாக இருக்கலாம். அதனால வந்து அன்பை உள்ளேயே வச்சிருக்க கூடாது, அப்பப்போ வெளிப்படுத்திடணும். சரி, உங்க தங்கச்சி அக்கா கூடலாம் நீங்க சண்டை போடுவீங்களா?
1: சண்டை போட மாட்டேங்கா.
0: சண்டை போட மாட்டீங்களா?
1: அந்த அவங்களா வந்து வம்பிள் தான் நான் சண்டை போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டேன்.
0: எங்க அண்ணெல்லாம் நீ சும்மா சும்மா வம்பிள்ப்பா, நானே சும்மா இருந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான்.
1: எங்க அண்ணன் அப்படிதான்க்கா?
0: அண்ணன்னாலே அப்படித்தானே. சரி ஓகே. அடுத்ததா டாலியா, அவங்க கேட்ட பாடலும் வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிடுச்சு. சரி, கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: மற்றும் அகில்.
3: சரி, நீங்க வந்து கடற்கண்ணி அப்படின்னு ஒரு புக்கை வாசிச்சுட்டு இருக்கீங்க தானே?
4: ஆமாக்கா.
3: சரி, வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: வாசிக்கிறேங்க. ஒரு வெண் பளிங்கு சொர்க்கமாக காட்சியளித்த ஜன்னல் வழியாக அவர்கள் மாளிகைக்குள் எடுப்பார்க முடிந்தது. மிகப்பெரிய அறையின் நடுப்பகுதியில் ஒரு அழகான நீருற்று இருந்தது. தரைக்கடியில் இருந்த சூரிய வெளிச்சம் உள்ள வரும் கண்ணாடி குறையை நோக்கி நீருற்று.
3: இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால இன்னைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 32 கிலோமீட்டரில் இருந்து 41 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லையா. இது மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா
4: மற்றும் அகில்.
3: அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.
5: அடுத்த

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? வர்ற செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலவாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
2: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆழ்கடலின் அமைதிக்குள்ளே ஆசையாய் மலரும் சிப்பியடி, பழித்த நொடியே சுமந்து நின்று வராமல் முத்தை தருவதடி. அழகான கவிதை யாருக்காக அப்படின்னு பார்ப்போம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தோட முக்கிய ஊரான முத்துக்கு பேர் போன கிராமத்தை பத்தி போன சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பார்த்தோம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடற்கரைகள்ல உட்பட்ட தமிழ்நாட்டோட பல கடற்கரைகள்ல சங்கடுக்கிற தொழில் நடந்துச்சு. 1930களில் செயற்கை முத்து வளர்ப்புக்கு முன்னாடியே அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் தர தொழிலா இந்த முத்து குளித்தல் தொழில் தான் இருந்துச்சு. சங்க எடுக்கிற தொழிலையும் பெரிய வரலாறு இருக்கு. இலங்கை சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி அங்க இந்தியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கு குளிச்சிருக்காங்க. இலங்கையில இருந்து சங்கு ஏற்றுமதியானதா குறிப்புகள் இருக்குது. 10ஆம் நூற்றாண்டு இருக்கலையா, அதுல முதலாம் குலோத்துங்கன் முத்து சலாபத்தை வென்றதா தமிழக கடற்கரை குறிப்புகள்ல சொல்லுது. 1523 இருந்து போர்ச்சுகீசியர்கள் ஆதரவோட மீனவர்கள் சங்கு குளிச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2 பருவமழை காலத்துக்கு நடுவுல வர்ற வெறும் 6 வாரங்கள் மட்டும்தான் இந்த தொழில் நடக்கும். இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில இருந்து இலங்கை வரைக்கும் தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இடங்களுக்கு குடி போயிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டுல அதோட இறுதியில டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அதாவது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நவாப் மன்னர்கள்ட்ட இருந்து வணிக ரீதியா வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த முத்துகளை ஏற்றுமதி செய்யறதுக்காண்டி. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நவாப் மன்னர்கள்ட்ட இருந்து பிரிட்டிஷ்காரவங்க கைக்கும் போச்சு. ஆனா இந்த முத்து வணிகத்துக்கு பின்னாடி எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு தெரியுமா? அந்த பிரச்சனைகளை பின்னாடி நம்ம கேட்கலாம். அடுத்து அருமையான நல்ல பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் பாமன் ஊராட்சியில் வந்து தோப்புக்காடு கிராமத்தில் இருக்கேன். 95 வந்து டிஆர்ஆர்எம்லேருந்து டிஆர்ஆர்எம் சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன் தமிழ்நாடு கிராமப்புறப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்து வந்துச்சு. அந்த சங்கத்திலிருந்து வந்து நான் ஒரு ஊக்குநராக இருந்தேன். மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்தோம், மகளிர் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் கிராம அறிவு மையம்னு ஒன்று வச்சோம். கிராம அறிவு மையம் மூலியமாக படிக்காத பெண்களுக்கு, எழுத படிக்க தெரியாத பெண்களுக்கு எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுத்தோம். கலெக்டர் போய் எப்படி பார்க்கணும், தாசில்தாரை போய் எப்படி பார்க்கணும், விஓவை எப்படி பார்க்கணும், ரேஷன் கார்டு பிரச்சனையா, முதியோர் பென்ஷன் எல்லாம் அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்க வாங்குறதுக்கு. அந்த அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறது, இந்த பிரச்சனைகளில் வந்து நான் நிறையா வந்து நான் உங்களுக்கு வந்து நான் செயல்படுவேன். எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்ல நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியனில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்படி இருந்து நிறைய இந்த ட்ரஸ்ட்களில் நான் இருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட்கள் மூலியமாக என்னென்ன வரு என்னென்ன சொல்றாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு பாட்டு மூலியமாகவும் சொல்லி கொடுப்பேன். என்ன சொல்றாங்களோ அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கடல் அலையில பத்தி, கடற்கரையில வந்து மீன் வளர்த்துகளை பாதுகாக்கணும், மீன் அந்த குப்பை கூளங்களை வந்து கடல்களில் போடக்கூடாது, கடலில் போட்டால் மீன் வளம் அழிஞ்சிரும், எந்தெந்த மீட்டிங்கில் வந்து சொல்றாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருந்துகிட்டு இருந்தமேனிக்கே எனக்கு வந்து இதுகளெல்லாம் வச்சு என்னுடைய திறமையை வச்சு கலெக்டர் எனக்கு பிரைஸ் கொடுத்தாரு. தாசில்தார் எனக்கு அப்போ உள்ள அப்போ அந்த சமயத்தில் இருந்த தாசில்தார் எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நான் தேர்வு பண்ணி நான் மீனவ பண்ணுங்கிறதுக்கு 2005 வந்து வெஸ்ட் பெங்காலில் வருது அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் கையில் வந்து விருது வாங்கினேன். 2006 வந்து டெல்லியில் ராஜஸ்தான் சொல்கிற இடத்துல வந்து பொக்ரான் சொல்கிற இடத்துல எம் எஸ் சுவாமிநாதன் அவர் கையில் வாங்கினேன். 2007 ஐயா டாக்டர் கலாம் ஐயா கையில் வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து 2007 வந்து விருது வாங்கினேன் ஜனவரியில். அது சிறந்த மீனவ பெண்ணுக்கான என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய அறிவு திறமைக்காக, என்னுடைய ஒரு இதுக்காக கல்பா பண்ணார் விஜயலட்சுமின்னு கூப்பிடும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூப்பிடும் போது அப்ப அந்த கருப்பு படைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஐயாவை வந்து பிடிச்சி இழுத்தாங்க. ஐயா கலாம் ஐயா வந்து பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ இழுக்கும் போது எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருக்கும்போது மறுபடியும் அப்படி இருந்துமே ஐயா வந்து எங்களோட நின்று உட்கார்ந்து போட்டோலாம் எடுத்தாரு. அந்த நினைவுகளை எங்களால் மறக்க முடியாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பார்க்கத்தான் மீன் பெருசா இருக்குமே தவிர இந்த மீனுக்கு வாயில பல்லே இருக்காது. இது என்ன மீன்னு கேக்குறீங்களா? சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அட, என்ன மீனுன்னு யோசிச்சிட்டீங்களா? பாலை மீன் தான் மக்களே. இந்த மீனை பார்த்தா அப்படி ஒரு வெள்ளி தட்டு மாதிரி பல பலன்னு ஜொலிக்கும். கடல்லையும் வாழும், ஆத்துலையும் குளத்துலையும் கெத்தான் நீந்தும். இதோட வாழ் ரொம்ப பெருசா ஈட்டி மாதிரி பிளந்துருக்கும். அதனால தண்ணிக்குள்ள புல்லட் மாதிரி சூப்பரா பறந்து போய் நீச்சல் அடிக்கும். இதுக்கு பல்லி இல்லாததால தண்ணியில இருக்கிற பாசி பூச்சிகளை உறிஞ்சுதான் சாப்பிடும். பிலிப்பைன்ஸ் நாட்டுல இந்த மீனுக்கு பேங்கஸ் பேரு. அவங்களோட தேசிய மீனாவும் இதுதான் இருக்குது. அங்க எந்த விசேஷனாலும் இந்த மீன் குழம்போ வறுவலோ கண்டிப்பா இருக்கணும். அதுதான் அந்த நாட்டோட கட்டுப்பாடு. இந்த மீன்ல ஒரே ஒரு சிக்கல் தான், என்னன்னா எக்கச்சக்கமான குட்டி குட்டி முள் இருக்கும். ஆனா மீன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்தாவும் இருக்கும். இதுல புரதச்சத்து ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியாவசிய சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால குறிப்பா பசிபிக் பெருங்கடல்ல, அதுவும் வளிமண்டல கடல் பகுதிகளில் 1-30 கிலோமீட்டர் ஆழத்துல வாழும். இந்த பாலை மீன்ல பெரிய மீன்கள் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஆனா விரல் அளவுல இருக்கிற குட்டி குட்டி சின்ன மீன்களை அப்படியே என்ன செய்யலாம் அப்படின்னா கத்திரிக்காய் புளி ஊத்தி குழம்பு வச்சு இந்த பாலை மீனை வாயில போட்டு அந்த முள்ள மட்டும் தனியா எடுக்கும் போது வர அந்த ஒரு அனுபவம் இருக்குதே, அது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது மக்களே. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், மீன் குழம்பு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். சரி மக்களே, அடுத்ததான் அருமையான பாடல்கள் வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்கு.

0: காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம ஊரு கடலோரங்கள்ல காலம் காலமா பயன்பாட்டுல இருக்கிற ஒரு பெரிய பாரம்பரிய மரப்படகு, அதை பத்தி பாப்போமா. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. பாரம்பரிய மரப்படகு அப்படின்னா, முதல் முதலா நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா, படகுக்கு பின்னாடி தோணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய மரப்படகு இருந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா முழுசாவே மரத்தால செஞ்சிருப்பாங்க. தேக்கு, ஆயினி, ஆஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியான மரங்களை வச்சுதான் கட்டியிருப்பாங்க இந்த படகை. இதோட ரெண்டு முனையும் கூர்மையா இருக்கும், நடுப்பகுதி ரொம்ப ஆழமாவும் அகலமாவும் இருக்கும். தண்ணீரை அடிச்சுட்டு வேகமா போறதுக்கு இந்த வடிவம் தான் காரணம். முன்னாடி காலத்துல என்ஜின் இல்லாதப்போ காத்தோட திசையை வச்சு போக பெரிய வெள்ள துணியால பாய்மரங்கள்ல கட்டியிருப்பாங்க. இப்போ என்ஜின் வச்சிருந்தாலும் சில தோணிகள்ல பாய்மரம் இருக்கு. தோணியோட முக்கிய அமைப்பு என்ன அப்படின்னா, ஏரா அப்படின்னு சொல்லக்கூடிய தோணியோட முதுகெலும்பு தான். அடிப்பக்கத்துல நீளமா பெரிய மரக்கட்டை, இத பேசா வச்சுதான் மத்த பாகங்களை எல்லாமே அமைச்சிருப்பாங்க. இந்த ஏராவுக்கு ரெண்டு பக்கமும் மரப்பலகைகள் ஒன்னா சேர்த்து தண்ணி உள்ள வராத மாதிரி அளவுக்கு தாறு, எண்ணெய், இது பிசின் அந்த மாதிரி போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா பூசி வச்சிருப்பாங்க. சுக்கான்னு சொல்லக்கூடிய தோணியோட பின்புற அடிப்பகுதியில இருக்கிற திசை திருப்பி, இதை வச்சுதான் என்ன செய்வாங்க, தோணிய எந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அமரம் அல்லது அணியான் அப்படின்னு சொல்லக்கூடிய தோணியோட முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் பேர் இருக்கு. அதுல முன்பகுதிக்கு பாத்தீங்கன்னா அணியன் அப்படின்னு சொல்றாங்க, பின்பகுதிக்கு அமரம் அப்படின்னு சொல்றாங்க. சரக்கு வைக்கிறதுக்கு அடியில ரொம்ப ஆழமா இருக்கும், அங்கதான் பிடிக்கிற மீன் வலைகளை அதுக்கு உள்ள கொண்டு போய் வச்சுக்குவாங்க. சுருக்கமா சொன்னா விசைப்படகை விட சின்னது, சின்ன படகை விட ரொம்ப பெருசு. தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ஏன் நம்ம பாம்பன் பகுதியில கூட இந்த தோணிகளை பயன்படுத்துறாங்க. சரி, தோணிய சுத்தி பார்த்தாச்சு, இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு மக்களே. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நல்ல பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க மக்களே. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4. இந்த மீனை ஃபர்ஸ்ட் பார்த்தா யாருக்குமே சிரிப்பு தான் வரும். ஏன்னா இதுக்கு உடம்பு தனியா எதுவுமே இருக்காது. யாரோ ஒருத்தர் மீனோட நடுப்பகுதியை வெட்டிட்டு மண்டையையும் வாளையும் சேர்த்து ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். என்ன மீன்னு யோசிங்க மக்களே. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சூரிய குளியல் செல்லம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனால இதுக்கு சூரிய மீனுன்னு பேர் வந்துச்சு. ஏன் சூரிய மீனுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஆழ்கடல்ல ரொம்ப நேரம் நீந்தி குளிர் தாங்காம ஜொல்லி மீன்களை, அதாவது பாத்தீங்கன்னா சொறி மீன் இருக்கு இல்லையா, அதை வேட்டையாடி சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகி அடடா செம குளிர்னு கடலுக்குள்ள மேற்பரப்புல வந்துடும். அங்க பாய் போட்டு படுக்கிற மாதிரி உடம்பு ஒரு பக்கமா சாச்சு மிதந்துகிட்டே வெயில் காயும். பார்க்க அப்படியே பீச்சுல சன்பாத் எடுக்கிற மாதிரியே இருக்கும் மக்களே. சொல்றப்பவே சிரிப்பா இருக்குதுல்ல. இதனாலதான் இதுக்கு சூரிய மீன் பேர் வச்சிருக்காங்க நம்ம மீனவர்கள். இத இங்கிலீஷ்ல சன்ஃபிஷ், அதாவது மோலா அப்படின்னு சொல்லுவாங்களாம். லத்தீன் மொழியில மோலானா நம்ம ஊரு அரிசி உளுந்து அரைக்கிற அரவ கல்லுன்னு அர்த்தம். அதாவது ஆட்டு உரல் மக்களே, அதே மாதிரிதான் இருக்குமா, உருண்டையா தட்டையா இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சான். ஒரு சூரியன் மீன் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். அதுலயும் தெற்கு கடற்கரையில இருக்கிற சில மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா 2500 கிலோ வரைக்கும் இருக்குமா. அதாவது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெலிரோ கார் இருக்கு இல்லையா, அதை விட வெயிட் அதிகமா மக்களே. கடல்ல இருக்கிற எலும்புகள் அதிகமா இருக்கிற மீன்ல இதுதான் ரொம்ப வெயிட்டா இருக்குமா. இதோட முட்டை வந்து பாத்தீங்கன்னா 1.3 மில்லி சைஸ்ல தான் இருக்குமா. அதுவும் நம்ம கண்ணுக்கே தெரியாது, சின்ன தூசி மாதிரி. இந்த சின்ன தூசி மாதிரி முட்டையில இருந்து வர்ற குட்டி மீன் வளர்ந்து பெருசாகும் போது ஆரம்ப அளவை விட 6 கோடி மடங்கு பெருசாகும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆளை பார்க்க பெருசு, ஆனா ரொம்ப அமைதியான மீன். இதை யாரும் பிடிக்க மாட்டாங்க, இப்படி பிடிச்சாலும் கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. இதனால இந்த சூரியன் மீன் என்ன செய்யும் அப்படின்னா ஜாலியா கடல்ல வெயில் காஞ்சுகிட்டு மிதந்துட்டு இருக்கும். அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது, கேளுங்க மக்களே. இது கடல் ஓசை FM 90.4.

0: வர்ற செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண திட்டத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
1: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒரு 20 வருஷமாக கடையில் தான் கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ராமேஸ்வரம் வந்து சங்கு கடை தான் என்னுடைய கடையை. இது வந்து கோயில் கடை தான், கோயில் சார்ந்த கடைகள். கோயிலை நம்பி தான் கோயிலை சுற்றி ஒரு 1000 கடைக்கிட்ட அந்த கடைக்கிட்ட எல்லாமே இருக்கிறோம். இது வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கடையை, எங்கள் அண்ணன், நான், மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 4 பேர். அடுத்தது நான் கடைசியாக சேர்ந்து எல்லாருந்து சேர்ந்து கடை, ஆளுக்கு தனித்தனியாக கடை வச்சுருக்கோம். 10th முடித்ததுக்கப்புறம் கோயில் அடுத்த தொழிலுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நம்மளுடைய ராமேஸ்வரம் டெவலப்மெண்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில் நான் 6th to 10th வரை இங்கே படித்தேன். இந்த வெரி குட் ஸ்கூல் தான். நான் 6th to 10th வரை இங்கே படித்தேன். எந்த ஒரு இதுவும் இல்லை, ரிமார்க் இல்லாமல் வந்தாச்சு. பசங்க மட்டும் தான், பாய்ஸ் ஸ்கூலில் பசங்க மட்டும் தான் படிக்காது, வேறு கேர்ள்ஸுங்கிற கிடையாது இல்லை. இப்போ இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு பாய்ஸ் ஸ்கூலும் அது தான், பொண்ணுங்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு வந்து அடுத்தது வந்து படிப்பும் கிடையாது, படிப்புங்கிற தொழிலுங்கிறது இதுதான். படிப்புங்கிறது தான் பிஸ்னஸ் அங்கிட்டு போயிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அண்ணன் எல்லாமே இங்கே இருந்ததுனால எல்லாருக்கும் அடுத்த ஃபஸ்ட்டாக 2வது அண்ணன் கடை வச்சுருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டாப்புல, இங்கே அங்கேருந்து என்னடா பண்ண போகிறோம், அடுத்த கடைக்கே வந்துட்டேன். அப்படியே கடையை விட்டு நம்ம போகிறதே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு இது. ஒரு எனக்கு தெரிஞ்சு 95 முடித்தேன் படிப்பு. ஒரு 98 கடைக்கு வந்துட்டேன். இது நம்மளுக்கு மெயின் வந்து ஆடி திருவிழா தான். அதை விட்டால் மெயின் சீசனுங்கிறது வந்து ஐயப்ப சீசன் தான். சீசனுங்கிறது நல்ல பெஸ்ட் சீசன். அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. எந்த பிரச்சனையும் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. உண்மையிலே நிம்மதியாக தான் இருக்கும். தங்குறதுதான் இலவச தங்கம் விடுதி இருக்குது. இப்போ அதிகமாக அதை போட்டு வச்சுருக்கா போகுது. கோயில் நிர்வாகத்தில் வச்சு கொடுத்துருக்காப்புல. அதிகமான ஹோட்டல், அதிகமான லாட்ஜஸ், சாப்பிட அதுக்குமே அன்னதானம் ஓடுது. ராமேஸ்வரத்தை போல சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணாலும் உள்நாட்டு மீன்பிடி பகுதிகளில் மீன்களை கொண்டு வந்து இறக்கும் மையங்கள், அப்புறம் வந்து வலைய சரி செய்யக்கூடிய பந்தல்களை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா தேவையான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம மீன்வளத்துறை அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம பேச போறோம் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்க கூட பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, இந்த பந்தல் அமைக்கிற இடம் எந்த வில்லங்கமும் அதாவது பிரச்சனையும் இல்லாம நமக்கு சொந்தமா இருக்கணும். அதுக்கான ஆவணங்கள், தேவையான அரசு அனுமதிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப திட்டத்தோட அறிக்கை சமர்ப்பிக்கணும். குறிப்பு என்ன அப்படின்னா, நிலம் வாங்குறதுக்கு அரசு காசு தராது. இதே கூட்டுறவு அரசு சங்கங்கள் மூலமா விண்ணப்பிச்சா சரியான பரிந்துரையோட மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு வழியா அனுப்பணும். மத்திய மாநில அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு எவ்வளவு நிதி உதவி தர்றாங்க அரசாங்கமே முடிவு பண்ணும். மானிய தொகை என்ன அப்படின்னா, ஒரு பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் நிதி ஒதுக்கி கொடுக்கறாங்க. இதுல பங்கு என்ன அப்படின்னா, மீனவர்கள் 60% தொகைய நாம கொடுத்தா 40% அரசு மானியம் தருவாங்க. இதுலயே இந்த கூட்டுறவு பெண்கள் மீனவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% தொகைய நம்ம கொடுத்தா 60% மானியம் அரசு தருவாங்க. எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, நம்ம பகுதியில இருக்கிற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு நேர்ல போயோ இல்ல விண்ணப்பங்களை பெற்றோ நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரசு கொடுக்கிற இந்த திட்டங்கள்ல அதுவும் உதவி தொகையோடு நம்ம மீன்பிடி தொழிலுக்கு தேவையான வசதிகளை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: பொடி நடையா போ.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல்ல பிடிச்ச மீனை கார சாற்றுல மூழ்க வச்சு எண்ணெய் தண்ணில் பொன்னிறமா வறுத்து எங்கள் நெய்தல் கைமணம் பகுதியில சாப்பிட தூண்டுவோம். அட ஆமா மக்களே, நம்ம நெய்தல் கைமணம் பகுதி வந்தாச்சு. நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க நெய்தல் கைமணம் பகுதி. சுவை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறது நான் இனிதா. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நிறைய நேரம் மசாலா தடவி மீன் பொறிச்சிருப்போம். ஆனா எல்லாமே வந்து சிகப்பு கலர்ல காரசாரமா இருக்கும். ஆனா பச்சை கலர் மசாலால மீன் பொறிச்சு சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. இந்த பச்சை கலர்ல மசாலாவா, அது எப்படி ரெடி பண்ணலாம்? அட, இந்த மீனை போட்டு என்ன மசாலாலாம் தடவிக்கிட்டு சும்மா எரிச்சலா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். யாராச்சும் இதை பண்ணி தந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் மக்களே. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நெய்தல் கைமணம் பகுதியில உங்களுக்கான ஒரு மசாலா ரெடி பண்றதுக்கான செய்முறை விளக்கத்தோட நான் வந்திருக்கேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிரீன் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல பச்சை கலர் மீன் பொரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாமா? நல்ல பெரிய மீன் துண்டா 4 துண்டை எடுத்துக்கலாம். அது தனியா இருக்கட்டும். புதினா 1 கைப்பிடி, அப்புறம் மல்லி இலை 1 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தேவையான அளவு, கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டோம் அப்படின்னா மசாலா பச்சையா இருக்காது. அதனால இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலா ஒரு கிரீன் பிளேவர்ல இருக்கும். அது கூட சின்ன சீரகம், கொஞ்சம் மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுல கொஞ்சமா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி மிக்சியில எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு மை கணக்கா எடுத்துக்கலாம். அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா துண்டு போட்டு, அந்த மீனை எடுத்து அது மீன் கூட மசாலாவை சேர்த்து நல்லா தடவி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல நல்லா எண்ணெயை தடவி பொறிச்சு வேக வச்சு எடுத்தா சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கூட ஒரே மாதிரி இந்த சிகப்பு மசாலா மீன் பொரியல் இல்லாம கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்தி பச்சை கலர்ல பொறிச்சு கொடுத்தா அவங்க மனசு குளிரும். சரி மக்களே, இப்படி ஒரு நாள் நம்ம வீடுகள்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. பூமியோட உண்மையான நுரையீரல் இதுல இருக்குதுன்னு இந்த பகுதியில பாக்கலாம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் இனிதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அட, பூமியோட உண்மையான நுரையீரல் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்பவே இருந்து நமக்கு கத்து கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரம் வளர்ப்போம், ஆக்சிஜன் பெறுவோம், மரங்கள் ஆக்சிஜன் தருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மைதான் மக்களே, ஆனா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல பாதி, அதாவது 50-80 வரை ஆக்சிஜன் தர்றது நிலத்துல இருக்கிற காடுகளோ மரங்களோ இல்ல, என்னன்னா கடல் தான். கடல் எப்படி ஆக்சிஜனை உள்வாங்குது? கடல்ல இருக்கிற ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரியில பாசி தாவரங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. இது மரங்களை மாதிரியே சூரிய ஒளி, தண்ணிக்கு அடியில இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை பண்ணுது. இது மூலமா டன் கணக்கில் ஆக்சிஜனை வெளியே விட்டு கடலையும் வளிமண்டலத்தையும் நிரப்பும். மரங்களை விட கடல் ஏன் கெத்து அப்படின்னா, 70% பகுதி கடலால சூழப்பட்டிருக்கு. இதனால காடுகளை விட கடல்ல நடைபெற ஒளிச்சேர்க்கையோட அளவு ரொம்ப அதிகம். இந்த ப்ரக்லோரோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்ல வாழ்ற ரொம்ப சின்ன பாக்டீரியா இருக்குது. இது மட்டுமே பூமியில இருக்கிற மொத்த ஆக்சிஜன்ல 20% தனியா உற்பத்தி செய்யுதான். நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு 5 மூச்சுலயும் ஒரு மூச்சை இந்த சின்ன பாக்டீரியா தான் தருது. நாம செய்ய வேண்டியது என்னன்னா, மரம் நடுறது பராமரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு கடலை தூய்மையா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயனங்கள், அப்புறம் காலநிலை மாற்றத்தால கடல் வெப்பமாவது இந்த நுண்ணிய பாசிகளை பாதிக்குது. இது அழிஞ்சா மனித குலத்தோட சுவாசமே பாதிக்கப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மரங்கள் பூமிக்கு நிழலையும் அழகையும் தரும். ஆனா நம்ம ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்கிற மூச்சு காற்றோட பெரும்பகுதியை இந்த கடலே அமைதியா நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான நல்ல பாடல்களுமே வருது கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணம் நமக்கு கடலை வெறும் தண்ணீரா பார்க்க கத்து கொடுக்கல. கடலுக்குள்ள இருக்கிற வரலாறு, வாழ்வியல், உயிரினங்கள், மீனவர்களோட உழைப்பு, நம்மளுடைய கலாச்சாரம், இதோட சேர்த்து கடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இத்தனை விஷயங்களையும் நமக்கு கத்து கொடுத்துருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. முதலாவதா நம்ம தூத்துக்குடி முத்துக்குழி துறையில இருந்து ஆரம்பிச்ச தோணி படகு பாரம்பரியத்தை பார்த்தோம். பாலமீன் வாழ்க்கையையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சூரிய மீன் மாதிரி ஆச்சரியமான உயிரினங்களை நம்ம பார்த்தோம். மீனவர்களுக்காக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த வலை மீனவர்களோட பொருட்களை வைக்கிறதுக்கான அரசு திட்டங்கள், அதன் மூலமா பயன்பெறது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணத்தோட சுவையான உணவு முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல முக்கியமா காலநிலை மாற்றத்துல குறிப்பா கடல்ல நடக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், அது நமக்கு எவ்வளவு வந்து பெரிய விஷயங்களை தருது, மரத்தை விட கடல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. மீண்டும் ஒரு கடல் பயணத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் கடலை நேசிப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். அருமையான பாடல்கள் வருது கேளுங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா?

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரீடஸ். ஊர் பாம்பன். அது வந்து நடந்தது எப்படின்னா, ஒரு நாள் டிசம்பர் 3 2014 டிசம்பர்

0: மூணாம் தேதி கடலுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது திடீர்னு போய்கிருக்கும் போதிலே கொஞ்சம் பலத்த காற்று அடித்தோம். உடனே தண்ணி வந்து மார்ஸ் அதிகமாக அது வந்து கரவாட டைம் சொல்லுவாங்க, வாடகாத்து டைம் சொல்லும் போச்சுல, தண்ணி வந்து அதிகமான வந்துக்கிட்டு மார்சா வந்துக்கிட்டு மேலே அடிக்கிறனால தண்ணி வந்து நேராக வலதுக்குள்ளே வர்றதுனால எல்லாருமே தார்பாயை போட்டு மூடிருக்கோம். ஓட்டி ஓட்டு வல்ல ஓட்டவர் மட்டும் மண்டாடி மட்டும் காணாமல் இருப்பாப்போம். அப்படி காணாமல் இருந்தவங்க தான் எங்கள் மாமா சொந்த தாய் மாமா வராது கடலில் தவறி விழுந்துட்டாப்போம். நாலு நாளாக தேடி ஆளை கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் அன்னைக்கு வந்து கடலுக்கு போனது ஒரு சுமார் பத்து வருடம் போனோம். அந்த பத்து வருடத்தில் வந்துக்கிட்டு எட்டு வருடம் கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. ரெண்டு வருடம் மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வேலை வந்துக்கு இருக்கும் போதில் எங்கள் அப்பா ஓடி வந்து அழுது வந்து சொல்கிறாப்புல, ஐயா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டாலாம் ஐயா, ஃபோன் இருக்குது, நீ உடனே வந்து நீங்கள் வல்லத்தை எடுக்கையா அப்படின்னு. இப்போ என்னப்பா சொல்கிறீங்க மாமா தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பதறி கேட்டேன். ஆமையா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டான் ஐயா, வல்லத்து வேகமாக எடுங்கயா அப்படின்னு சொல்லாம போச்சுல. நான் போய் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் கெட்டு கம்பி வாங்கிட்டு வந்து சைலன்சரை இழுத்து வச்சு கெட்டி நாங்கள் போய் தேடுறோம். அன்றாட நைட்டு ஃபுல்லாக தேடணும், ஆளை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் நாங்கள் தேடணும், ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் எங்கள் மாமாவை சடலமாக தான் நாங்கள் மீட்டோம். அதுக்கப்புறம் கடலுக்கு போகிறதுக்கே ஒரு வருஷமாக நமக்கு கடலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. மாமாவுக்கு கல்யாணம் முடிக்கல, அப்போ தான் கல்யாணம் பேசி வச்சுருந்தாப்புல. ஜனவரி ஏழாம் தேதி டேட்டு குறிச்சிருந்தோம், மாமா வந்துக்கிட்டு டிசம்பர் நாலாம் தேதி தவறி விழுந்தாப்புல. டிசம்பர் எட்டாம் தேதி தான் மாமாவை கடல்லேருந்து மீட்டது. அவரையே நினச்சி எங்கள் அம்மாச்சியும் ரொம்ப நாளாக படுக்கையிலே கிடந்து, அவங்களும் மூணு வருஷம் நாலு வருஷமாக கிடந்து அவங்களும் இறந்தோம். இன்றைக்கி நல்லா வாழ்ந்த குடும்பம் நமக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட அன்றாட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனவேதனையோடு தான் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சம்பவம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கதை கேட்க இணைஞ்சிருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை சொல்றதுக்கு நேயர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா பறந்து வந்தாச்சு சுல்தானா. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு வி உஷா எழுதின கோடை மலர்கள். அம்மாவோட முகத்துல அந்த பழைய உற்சாகம் மெல்ல திரும்ப தொடங்கி இருந்துச்சு. அம்மாவை இயல்பா பார்த்ததுக்கு அப்புறம்தான் அன்னைக்கு ராகவனோட மனசு நிம்மதியா இருந்துச்சு. அவர் உயிர அவருக்கு திரும்ப மீட்டு கொடுத்தது போல இருந்துச்சு. தன் அம்மா கிட்ட அவரு வேகமா போனாரு. படுத்த படுக்கையா சிரிச்ச முகத்தோட இருக்கிற தன் அம்மாவை பார்த்து, ராத்திரி நல்லா தூங்குனியாமா, காஃபி கொடுக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு இப்ப வலி எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டபடி பிளாஸ்க்ல இருந்து காஃபிய கப்புக்கு மெல்ல ராகவன் ஊத்தினாரு. இப்ப எவ்வளவோ பரவாயில்லப்பா, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்? மா, சர்ஜரி முடிஞ்சு ரெண்டு நாள் கூட முழுசும் ஆகல, இன்னைக்கு நார்மல் வார்டுக்கு மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிரலாம். நீ முதல்ல வேலை வேலைக்கு சாப்பிடுமா, முதல்ல இந்த காஃபியை குடி. இந்த பண்ணு வாங்கிட்டு வரட்டா? இல்லப்பா, இதுவே போதும். அப்புறமா ஏதாச்சும் வேணும்னா நானே உன்கிட்ட கேக்குறேன். சரிம்மா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன், நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிப்பா. ராகவனோட அம்மா லக்ஷ்மிக்கு வயித்துல ஹெர்னியா ஆபரேஷன், அதாவது குடல் இறக்க அறுவை சிகிச்சை நடந்துச்சு. ஆபரேஷன் பண்ண இடத்துல ஒரு பெரிய கட்டும் போட்டிருந்தாங்க. மெல்ல சாஞ்ச வாக்குல அப்படியே படுத்தபடி ராகவனோட அம்மா லக்ஷ்மி கண்ண மூடி தூங்க ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி அம்மாக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட அழுத்தமான குளோரோஃபார்ம் வாசனையும் செடேஷன் மருந்து வாசனையும் அப்புறம் வெண்டிலேட்டர்களோட சத்தமும் பிடிக்கவே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல விட்டு எப்ப வெளியில போவேன்னு அந்த அம்மாக்கு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஒரு வழியா அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியவும் ராகவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. டாக்டரை பார்த்துட்டு ராகவன் அவங்க அம்மாவோட வார்டுக்கு பக்கத்துல போகும்போது பக்கத்து வார்டுல படுத்திருந்த ஒரு தாத்தா, தம்பி ஒரு நிமிஷம் பா இங்க வாய அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். அவருக்கும் வயிற்றுலதான் அறுவை சிகிச்சை, ஆனா கட்டு கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. அந்த ஐயாவோட முகம் முழுக்க சிடுசிடுப்பாவும் இருந்துச்சு. அவருக்கு என்ன உதவி தேவைப்பட்டிருக்கும், கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 மலையில டைல்ஸ் வலிக்கிட்டு போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கோடை மலர்கள் அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. சொல்லுங்க சார், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா?
6: தம்பி, வெளியில யாராச்சும் உட்காந்துருக்காங்களான்னு பாரு, ஒரு அம்மா இருக்காங்களான்னு
5: பாரு. ஒசரமா ஒல்லியா கண்ணாடி போட்டுக்கிட்டு பச்சை புடவை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்களான்னு பாரு. இந்த பாத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வெளியில போய் எட்டி பார்த்தாரு. வெளியில அந்த அம்மா உட்காந்துருக்கும் போது,
6: ஆமாயா, வெளியில தான் உட்காந்துருக்காங்க.
5: பாத்தியா தம்பி, நீ உங்களை பாத்தியா?
6: உள்ள ஒருத்தன் வயித்த அறுத்துக்கிட்டு கிடக்க, அவ ஜாலியா வெளியில உட்காந்துருக்காளா, போன் பாத்துட்டு இருப்பாளு.
5: நல்ல வேலை நீயாச்சும் பாத்தே, இங்க இப்படி கிடக்கன என்ன எதுன்னு வந்து பாக்க வேணா?
6: ஐயா, உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? காஃபி எதுவும் வேணுமா? என்கிட்ட வேணா ஒரு டம்ளர்ல இருக்கு, உங்களுக்கு வேணா நான் அதை தரட்டா?
5: இல்ல இல்ல, அதெல்லாம் 5 மணிக்கே குடிச்சாச்சுப்பா. உள்ள வந்து என்ன எதுன்னு அவளை விசாரிக்க சொல்லுங்க, எவ்வளவு அலட்சியமா இருக்கா.
6: ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் சொல்றேன் உங்ககிட்ட.
5: அந்த அம்மாவோட பேர் என்ன?
6: மேகலா.
5: சரிங்க ஐயா.
6: தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் பா, நீ போன உடனே கோவப்பட்டு எதுவும் பேசிடாத. ஒண்ணு அவ போனை நோண்டிட்டு இருப்பா, இல்லனா புத்தகம் பேப்பர்னு எதையாச்சும் படிச்சிட்டு இருப்பா. பெரிய படிப்பாளி மாதிரி தன்னை எப்பவுமே அவ பிஸியா வச்சுப்பா. ஆனா அவ ஸ்கூலுக்கே போல, பாதியிலே படிப்பு நிப்பாட்டிட்ட. நான் தான் 10th படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன். அப்பெல்லாம் SSLCனா காலேஜுக்கு சமம்.
5: ஐயா, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க, இப்பதான் சர்ஜரி ஆயிருக்கு, உடம்புக்கு ரெஸ்ட் ரொம்ப தேவை, நான் போய் பாக்குறேன் உங்களை அப்படின்னு சொன்ன ராகவன் வெளியில இருக்கிற வெயிட்டிங் ஹாலுக்கும் போனாரு. அங்க நோயாளிகளோட உறவினர்கள் எக்கச்சக்கமா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த ஐயா சொன்னப்ப பார்த்த அந்த அம்மாவை இப்ப காணோம். எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ராகவனுக்கு குழப்பமா இருந்துச்சு. அவரும் அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடினாரு. படிக்கட்டுகள்ல சேர் எல்லாம் போடப்பட்டிருக்கிற இடத்துல, லேப் ரிப்போர்ட் வாங்குற இடத்துல, மெடிக்கல் பக்கத்துல, கேன்டீன் பக்கத்துல, ரிசப்ஷன் பக்கத்துலன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கெங்க பொதுமக்கள் கூடுற இடமா இருக்கோ அங்கெல்லாம் போய் நல்லா ராகவன் தேடினார். ஆனா அந்த மேகலான்ற அம்மாவை காணவே காணோம்.

பச்சை புடவை கட்டின மேகலா அம்மா எங்க இருந்திருப்பாங்க? ராகவன் அவங்கள பாத்திருப்பாரா? என்ன பேசிருப்பாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே நிகழ்ச்சியில் கடல் ஓசை எஃப்எம்

90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். ராகவன் அவங்க அம்மாக்கு ரெண்டு இட்லி வாங்கலான்னு கேன்டீனுக்கு போனப்போ அப்பதான் எதிர்ச்சியா அந்த அம்மாவை பார்த்தாரு. மசாலா தோசை சட்னி சாம்பார்னு கொதிக்க கொதிக்க காஃபியவும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்லா திருப்தியா அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த அம்மாவோட காதுல போன் வச்சபடி இருந்துச்சு. தீவிரமான உரையாடல்லையும் இருந்தாங்க. அவங்க பக்கத்துல போய் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுற விஷயத்த சொல்லலாமான்னு யோசிச்சப்போ ரகுக்கு அவர் டாக்டர் கிட்ட இருந்து போன். ரகு சார், அம்மா நல்லா இருக்காங்க. இன்னைக்கு 7 மணி வரைக்கும் அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம். நாளைக்கு நிலவரத்தை பார்த்துட்டு டிஸ்சார்ஜே பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார், போனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த அம்மா கிட்ட போனப்போ அதுக்குள்ள எந்திரிச்சு மேகலா அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகவன் இட்லியை வாங்கிட்டு அவங்க அம்மாவோட வார்டுக்கும் போயிட்டாரு. நல்லா ஊட்டி விட்டுட்டு அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்தாரு. நீ சாப்பிடுப்பா. நான் சாப்பிட்றது இருக்கட்டுமா? நீங்க நல்லா சாப்பிட்டுட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நல்லா படுத்து தூங்குங்க, நான் மதியானத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரிப்பா. பக்கத்துல இருக்கிற தரச்சிலையை தாண்டி ஒரு நபரோட குரல் கேட்டுச்சு. கூடவே கலவையா 2-3 பேர் பேசுறதும் கேட்டுச்சு. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. செல்வராஜ், நேத்து ராத்திரி கூட பார்த்தேன்ப்பா. உன் பொண்டாட்டி ராத்திரி முழுக்க ஏதோ செஞ்சிட்டு இருந்தா. கிச்சன்ல இருந்து ஒரே என்ன வாசம், காரா பூந்தி வேர்க்கடலைன்னு பொறிச்சிட்டு இருக்கான்னு என் பொண்டாட்டி சொன்னான். ஓ, ராத்திரி அந்த கூத்து வரையான்ன? பகல்ல நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? அந்த அம்மா நல்லா பளிச்சுன்னு புடவையை கட்டிக்கிட்டு முகத்துல பவுடர் பூசிக்கிட்டு ஆட்டோல ஏறி போனாங்க. அதோட சங்கதி விட்டாலும் பரவாயில்லையே. இப்ப நான் சொல்ல போற சங்கதியை கேளுங்க. நீ அட்மிட் ஆன அன்னைக்கு எங்க அம்மா போய் உதவி தேவையா மேகலான்னு கேட்டாங்களாம். தட்டு நிறைய பிரியாணி வச்சுக்கிட்டு நீட்டுனாங்களாம் மேகலாக்கா. அதான் உன் பொண்டாட்டி மேகலா. அவ்வளோ வாசனையா நெய்மனத்தோட சூப்பரா வேற அந்த பிரியாணி இருந்துச்சான். என்ன, உன் வீட்டுக்காரம்மா இப்படி இருக்காங்க? குடும்பத்துல உள்ளவங்களெல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா? இப்ப கூட எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. செத்து பொழைச்சு ஆபரேஷன் பண்ணி கிடக்க. உன் பக்கத்துல இருந்து பாத்துக்க வேணாமா? இப்படி இல்லாம இருப்பாங்க ஒருத்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் குடும்பம்?

கட்டில்ல படுத்த படுக்கையா இருந்த அந்த 60 வயசு தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்தவங்க அந்த தாத்தாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்களோ இல்லையோ, மேகலாவை பத்தி தப்பா பேசினாங்க. அவங்கள பத்தி என்னென்ன குறை சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் ராகவனும் கேட்டாரு. அந்த ஐயா அதுக்கு என்ன சொல்லிருப்பாரு, பதிலுக்கு அவர் கோவப்பட்டு பேசிருப்பாரா இல்ல தம் மனைவிக்கு ஆறுதலா பேசிருப்பாரான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். கோடை மலர்கள் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாய் இதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கோடை மலர்கள் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன செல்வராஜ், நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. என்னடா பேச சொல்ற, எல்லாம் என் தலையெழுத்து. பிறகு என்ன செய்ய சொல்ற, இப்படி கேப்பாரு இல்லாம கிடக்க. அவ எப்பவும் போல பூவு பவுடரு புடவைன்னு இருக்கா. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் அவள. செல்வராசு, நீ முதல்ல நல்லபடியா வீடு வந்து சேருப்பா. அவங்க எப்படியோ போகட்டும், அவங்களுக்கு புரிஞ்சா சரி. ஏதோ மனசுல பட்டுச்சுன்னு சொன்னோம், அதுக்காக இப்பவே நீ கோவப்பட்டு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. பொறுத்துக்கிறேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். ஆனா நான் அவளை சும்மா விட போறதில்ல. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம எவ்வளவு திமிர் அவளுக்கு அப்படின்னு அந்த 60 வயசு மதிக்கத்தக்க செல்வராஜ் தாத்தா பேசிட்டு இருந்தார். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகவன் அவங்க வீட்டுக்கும் போனார். தன் அம்மாக்கு ரசம் சாதம் வச்சு முட்டுக்கோஸ் பொரியல் வச்சு அவங்களுக்கு காருமே இல்லாம தயார் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு வந்துட்டார். தட்டுல சாப்பாடு போட்டு அவங்க அம்மாக்கு ஊட்டி விட்டப்போ, ராகவா உன் கையால சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குப்பா, சர்ஜரி பண்ணிட்டு இதுக்காகவே படுத்துக்கணும்னு போல இருக்குப்பா. போங்கம்மா, எதுக்கு இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, உங்களுக்கு நான் சமைச்சு போடணும்னா சொல்லுங்க, தினமும் வகை வகையா சமைச்சு போடுறேன், அதுக்காக இப்படியா பேசுவீங்க. சரிப்பா, இனிமே இப்படி பேசாம இருக்கேன், கோச்சுக்காத, சாப்பாடு சூப்பரா இருக்குப்பா. சாப்பிடுங்கம்மா, உங்களுக்காக தான் நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அன்போட அக்கறையோட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன ராகவன் அவங்க அம்மாக்கு சாப்பாட முழுமையா திருப்தியா ஊட்டி விட்டாரு. பக்கத்து திரைச்சலையில படுத்திருக்கிற செல்வராஜ் தாத்தா என்ன பேசினாலும் அது ராகவனோட காதுல கிளியரா கேக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருந்தாங்க.

வார்டு மாத்த இருந்தது போக இப்ப ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து திரைச்சேலையில இருக்கும் போது இன்னும் கிட்ட செல்வராஜ் ராகவன் பக்கத்துல வந்தது போல இருந்துச்சு. ஊசி போட வந்த நர்சன் இப்பாட்டி, அம்மாடி மனுஷனுக்கு நோய் வரலாம் போகலாம், ஆனா அந்த நேரத்துல கூடவே ஒருத்தர் இருக்கணுமா, ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்கணும், மாத்திரை எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு எடுத்து கொடுக்கணும். ஆனா அதுக்கு நான் எத்து போயிட்டேனுமா, அந்த கழுத இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்னு கோபத்தோட அந்த ஐயா பேசிட்டு இருக்கும் போதே வாசல்ல மேகலாமா வந்து நின்னாங்க. ராகவன் நடக்கிற எல்லாத்தையும் சினிமா மாதிரி பாத்துட்டு இருந்தாரு. அந்த அம்மாக்கு ஒரு 55 வயசு இருக்கும். மெலிஞ்ச தேகம், பளிச்சுன்னு இருக்கிற முகம், அகன்ற விழிகள்ல வெறுமையான உணர்வு. அன்னைக்கு அவங்க ஆரஞ்சு கலர்ல பச்சை கலர் பார்டர் வச்சு புடவை கட்டிருந்தாங்க. அது அழகா அவங்க நேர்த்தியா உடுத்திருந்தப்போ அந்த அம்மா ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சாங்க. மேகலா அம்மாவை பார்த்ததும் ராகவன் நேரா அவங்க கிட்ட போயிட்டாரு. அம்மா, என் பேரு ரகு, இங்க செல்வராஜ் சாரோட பக்கத்து பேஷண்ட் என்னோட அம்மா தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, சார் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. திடீர்னு ராகவன் வந்து தான் கிட்ட அப்படி பேசும்போது ஒரு கணம் அந்த அம்மா தடுமாறி திகச்சாங்க. ஆனா உடனே சமாளிச்சுட்டு, சொல்லுங்க தம்பி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வச்சு பேச வேணாம், ஐயாக்கு கேக்கும், நம்ம தனியா போய் பேசலாமா, நல்லா பேசி 4 வார்த்தையை சொல்லி அவளுக்கு புரிய வச்சு திருத்தி கொண்டாந்து உடுப்பா, ஐயா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த அம்மாவை கூப்பிட்டு தள்ளி கொஞ்சம் தூரமா போனாரு. அங்க யாருமே இல்ல, ஆள் நடமாட்டம் கம்மியாவும் இருந்துச்சு. சொல்லுங்க தம்பி என்ன விஷயம். மேடம், மேடம்லாம் வேணாம் தம்பி, அம்மானே சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் பேசுற விஷயம் அதிக பிரசங்கத்தனமா தான் இருக்கும், ஆனாலும் இது அப்பட்டமான உரிமை மீறல் தான். ஆனாலும் என்னால அமைதியா வேடிக்கை பார்க்க முடியலம்மா. உங்களோட வீட்டுக்காரு ஆபரேஷன் முடிஞ்சு படுக்கையில பேஷண்டா இருக்காரு, இப்போ அவர் பக்கத்துல இருந்து நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். உங்களை பார்த்தாலே எனக்கு மதிப்பும் மரியாதையும் வருது. ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க உங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க எல்லாம் பேசினதை வச்சு பார்க்கும்போது அது உங்க இமேஜே கெடுக்குதுமா. பக்கத்துல இல்லாம எங்கேயோ போயிடுறீங்களா, பலகாரம் செய்யறது, பிரியாணி சாப்பிடுறது, அலங்கார உடைகள், ஆட்டோ பயணம்னு உங்களை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை உங்கள்ட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல. நான் பேசினதுல எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா. சச்சே, நேரா என்கிட்டே வந்த விஷயத்த பேசுறே, அதுக்கே உன்னை பாராட்டணும் தம்பி. முதுகுக்கு பின்னாடி பேசாம முகத்துக்கு நேரா வந்து பேசுறியே, உண்மையிலேயே நீ நல்ல பையன் தம்பி. அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லிட்டாரா உன்கிட்ட, இப்ப என் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த தெரிஞ்சவங்க பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, சொந்தக்காரவங்க பேசுறது, இதெல்லாம் காதுல வாங்கிக்காத, நான் சொல்ல போற விஷயத்த தெளிவா கேளு அப்படின்னு அந்த அம்மா தைரியமா சொல்லும் போது ராகவன் சரி சொல்லுங்கன்ற துணையில தலையும் ஆட்டினார். ராகவனுக்கு அந்த அம்மா மேல கூட கொஞ்சம் நம்பிக்கையும் மரியாதையும் வந்துச்சு. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அலைப்பாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அன்பு உள்ளங்கள் அணிஞ்சிருக்கிறது பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. தம்பி, என் வீட்டுக்காரர் இருக்காரே செல்வராஜ், அவரு இபில வயர்மேன் வேலையில இருந்தவர். நல்ல மனுஷன்தான். மெல்ல மெல்ல குடி, போதை, சூதாட்டோன்னு அந்த பாழா போன பழக்கங்களுக்கு அடிமையாகி போயிட்டாரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன், மீட்க முடியல. அவருக்கு வேலையும் போயிருச்சு. 2 குழந்தைங்கப்பா அரசு விடுதியில வளர்றாங்க. செலவுக்கு என்ன பண்ணுவேன் தம்பி? எனக்கு சரியான படிப்பும் கிடையாது, நல்லா சமைக்க தெரியும். 3 கல்யாண கேட்டரிங் ஏஜென்சியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். கூப்பிடுற இடம்லாம் போய் சமைச்சு கொடுத்துட்டு வருவேன். தினந்தனம் இவர் குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடக்குற இடத்தெல்லாம் தேடி போய் கூட்டிட்டு வருவேன்பா. இப்ப இவரோட லிவர் கெட்டு போக ஆரம்பிச்சு கிட்னி வரைக்கும் வந்தாச்சு. இது எமர்ஜென்சி ஆபரேஷன், அரசு ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன். அங்க எமர்ஜென்சிக்கே பெரிய வரிசை நிக்குது, இங்க செலவு அதிகம்தான், உங்களுக்கே தெரியும். பரவாயில்ல, உயிரோட அவர் இருந்தா போதும்னு சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் கட்டி ஆபரேஷன் பண்ணியாச்சு, என் தாலி உட்பட. இருந்த பணம் எல்லாம் காலிப்பா. தினமும் பேப்பர்ல விளம்பரம் பாப்பேன். அதுல ஒரு வேலை வாய்ப்பு விளம்பரம் எனக்கு ஏத்த மாதிரி வரவும் வயசான ஒரு பாட்டிமாவை பாத்துக்கிறதுக்கு வீட்டு வேலைக்கு போனேன். படுத்த படுக்கையா இருக்கிறவங்கள கவனிச்சு தினமும் நல்லா பாத்துப்பேன். நைட்டு முழுக்க அந்த பாட்டிமா கூட தான் தங்குவேன். மசால் தோசை சாப்பிடுறது மட்டும்தான் என்னோட முழு நாள் உணவு. ராத்திரி நேரத்துல கிலோ கிலோவா மிக்சர் செஞ்சு பாக்கெட் போட்டு பேக்கரியில குடுக்கறேன். பிறந்த நாள் பார்ட்டி கொண்டாடுற நடுத்தர குடும்பங்களுக்கு ஏத்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுப்பேன். கம்மி விலையில டேஸ்டுக்கு பஞ்சம் இல்லாம பண்ணுவேன். இதோ இன்னைக்கு கூட பொங்கல் சட்னின்னு சாப்பாடு செஞ்சு அமர்க்கல படுத்திட்டேன். எதுக்குன்னு நினைக்கிறேன், டெலிவரிக்கு கொடுத்துட்டு வரேன். எல்லாமே வயிற்று பொழப்புக்கு தான் தம்பி. எதையும் சரியா புரிஞ்சுக்காம மேலோட்டமா பார்த்துட்டு ஒருத்தவங்களை இப்படித்தானு முத்திரை குத்துறது சரியா தப்பா? நீயே சொல்லு. வீட்டுக்கு போய் தான் நீ நான் பாத்திரம் தேய்க்கணும். ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல கிடக்கு. கொஞ்சம் கூட குடும்பத்தை பாத்துக்கணும்ன்ற அக்கறை இல்லாம என்ன பத்தி எவ்வளவு அவதூறா பேச முடியுமோ அது எல்லாம் பண்ணுவாரு, பொறுத்துப்பேன். கல்யாணம்னு ஒண்ணு ஆகி என் வாழ்க்கை நல்லா இல்லாம போனதே போதும். என் பிள்ளைங்களாச்சும் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்காக தான் இந்த உசுர கையில புடிச்சிட்டு இருக்கேன். பாவத்துக்கு இவரையும் பாத்துட்டு இருக்கேன். ஹாஸ்பிடல் செலவெல்லாம் யார் பாத்துக்கறா? நான் தான் பாத்துக்கறேன். புருஷனுக்கு குணமாகணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிற பொண்டாட்டிங்க எல்லாம் அதிர்ஷ்டக்காரங்க. ஆனா அந்த வாய்ப்புக்கான நேரம் கூட கிடைக்காம ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டணுமேனு சொல்லி ஓடா தேஞ்சு உழைக்கிற என்ன மாதிரி வீட்டுக்கார அம்மாக்கள்லாம் தப்பானவங்களா? உழைப்பதான்பா அர்ச்சனை, என்னை பொறுத்த வரைக்கும் செயல்தான் பிரார்த்தனை. ஒரு சிலருக்கு இதெல்லாம் புரியாது. புரிஞ்சாலும் ஆணின்ற மனோபாவம் அப்புறம் 60 வருஷ ஆதிக்க சிந்தனை இதுல இருந்தெல்லாம் உங்களால வெளியில வர முடியாதுப்பா. என் குழந்தைங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் உழைப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் ஏதோ சொன்னீங்க, அலங்கார உடைகள், ஆட்டோ பயணம், அது இதுன்னு சொன்னீங்க. அதுக்கும் விளக்கம் கொடுக்கறேன், நல்லா கேட்டுக்க. நான் ஒரு கல்யாண கேட்டரிங் ஏஜென்சியில வேலை பாக்குறேன்னு சொன்னேன். அங்க போய் நிக்கும் போது பழைய புடவையை கட்டிக்கிட்டு நீட்டா இல்லாம போனா உபசரிப்பு சரியா இருக்குமா சொல்லு? நல்லா போனா தானே அங்க இருக்கிறவங்களுக்கும் நல்லபடியா தெரியும். நான் வேலை பாக்குற இடம் அப்படிப்பா, என் சூழலுக்கு ஏத்த மாதிரி தானே நான் இருக்க முடியும். ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச புடவையை கட்டிக்கிட்டு முகத்துல பவுடர் பூசிக்கிட்டு பொட்டு வச்சுட்டு வெளியில போனா தப்பாதான் பாப்பாங்களா? ஏன், அவங்க வேலைக்கு போக மாட்டாங்களா? அவங்களுக்கும் உணர்வுகள்ன்ற ஒண்ணு இருக்காதா? இப்படி எல்லாம் இருக்காங்கப்பா. உன்கிட்ட கோவப்பட்டும் என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியும் என்ன ஆக போது சொல்ல? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்தா எனக்கே 55 வயசாச்சு, விடு. என் தலையெழுத்து எப்படி நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க எத்தனை கஷ்டத்தோட எவ்வளவு கண்ணீரோட இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? எவ்வளவு ஓட்டம்தான் ஓடுவேன் தம்பி, முடியல. குட்ட குட்ட குளிச்சுட்டே போகணுமா? கொஞ்சம் எந்திரிச்சு வரக்கூடாதா? 4 காசு சம்பாதிக்க கூடாதா? தப்பா தான் பேசுவாங்களா? 55 வயசானாலும் சரி, 25 வயசானாலும் சரி, ஒரு பொண்ணு சமூகத்தோட பார்வைக்கு தப்பா தெரிஞ்சிட்டானா அவ கடைசி வரைக்கும் தப்பானவதான் இல்ல? என்னத்த சொல்ல அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப இயல்பா நிதர்சனத்தை பேசும்போது ராகவனுக்கு அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாமே 100% உண்மையா பட்டுச்சு. அதுக்கு மேல அவர் அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை அவங்களை குறை சொல்லி பேசல, கையெடுத்து கும்பிட்டுட்டு, உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க, நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அந்த அம்மாவோட மனசுல இருந்த வேதனை கஷ்டம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ராகவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. எதிர்காலத்துல தனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா தன்னோட மனைவிய ரொம்ப மரியாதையா தன்மையா நடத்தணும்ன்றத ராகவன் அன்னைக்கு கத்துக்கிட்ட பாடமா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தன்னோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டாரு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? வர்ற செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி

0: கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது,
0: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
1: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
0: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார்

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை.
1: என்னடா நெளிஞ்சுக்கிட்டு போற, நேரா போடா.

அல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாகப் போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: குடிச்சு உடம்ப கட்டிக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா இல்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரிவித்தேன்?

நலம் என்று புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்தடி என் சோழா, நினைத்து செயல்படு என் சோழா.

0: கடலோசை FM 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4 4.

மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாவ தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்த

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார்.

தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் உண்டே தான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் உண்டே தான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியில்.

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன்.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனியாட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம

விரியே வளர் பிறையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை FM 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை FM 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 32 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியில யாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா
0: மேல பாடு.